0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
2: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜித், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். அனைத்து கவிதை

0: பாடகர் தெரிவுகள் எல்லாம் சிறப்பா
1: இருந்துச்சு.
0: வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு
1: நன்றி சொல்லுங்க. என்ன பாட உங்களுடைய கவிதை கேட்ப நீங்க சொல்லுங்க.
0: இமை திறக்கும் முன்னே, இமை திறக்கும் முன்னே எழுந்திடும் என் ஆசைகள், இமை திறக்கும் முன்னே எழுந்திடும் என் ஆசைகள், இனிக்கும் உன் குரலை கேட்க துடிக்கும் பாசை, இனிக்கும் உன் குரலை கேட்க துடிக்கும் பாசை. தென்றல் காற்றும் கூட மெல்லிசையாய் மாறும், தென்றல் காற்றும் கூட மெல்லிசையாய் மாறும், உன் குரல் அலைவரிசையில் என் செவிகள் சேரும் போது, உன் குரல் அலைவரிசையில் என் குரல் செவி சேரும் போது. மௌனம் கலைக்கும் மாய மந்திரம் உன் குரல், மௌனம் கலைக்கும் மாய மந்திரம் உன் குரல், என் இதய துடிப்புக்கு இனம் தரும் உயிர் உரல், என் இதய துடிப்புக்கு இனம் தரும் உயிர் உரல். தொலைதூர கனவுகளை தேடி தேடியே தொலைந்து விட்டேன் தேவதையே, தொலைதூர கனவினை தேடி தேடியே தொலைந்து விட்டேன் தேவதையே, உன் குரல் கேட்டு மகளும் ஆசையிலே நான் இங்கு காத்திருக்கிறேன், உன் குரல் கேட்டு மகளும் ஆசையில் நான் இங்கு காத்திருக்கின்றேன். நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
0: திருப்பி ஒரு கத்தரவா?
1: ஆமாம் சொல்லுங்க.
0: இமை திறக்கும் முன்னே எழுந்திடும் என் ஆசைகள், இமை திறக்கும் முன்னே எழுந்திடும் என் ஆசைகள், இனிக்கும் உன் குரலை கேட்க துடிக்கும் என் பாசை, இனிக்கும் உன் குரலை கேட்க துடிக்கும் என் ஆசை. தென்றல் காற்று கூட மெல்லிசையாய் மாறும், தென்றல் காற்றில் கூட உன் குரல் கேட்டு மெல்லிசையாய் மாறும், உன் குரல் அலைவரிசையில் என் செவிகள் சேரும் போது, உன் குரல் அலைவரிசையில் என் குரல் சேரும் போது. மௌனம் கலைக்கும் மாய மந்திரம் உன் குரல், மௌனம் கலைக்கும் மாய மந்திரம் உன் குரல், என் இதய துடிப்புக்கு தினம் தரும் உயிர் உடல், என் இதய துடிப்புக்கு தினம் தரும் உயிர் உடல். தொலைதூர கனவுகளை தேடி தேடியே தொலைந்து விட்டேன் தேவதையே, தொலைதூர கனவுகளை தேடி தேடியே தொலைந்து விட்டேன் தேவதையே, உந்தன் குழல் குரல் கேட்டு மகளும் ஆசையில் நான் இங்கு காத்திருக்கிறேன், உன் குழல் குரல் கேட்டு மகளும் ஆசையில் நான் இங்கு காத்திருக்கிறேன். நன்றி வணக்கம்.
1: ஆஹா வாழ்த்துக்கள். அழகான வரிகள் கோர்த்து அழகான கவிதை. வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றாக இருந்தது.
0: கவிதைகளும் சிறப்பா இருந்தது. ஆரம்பத்தில் அறிமுக கவிதை கூட உங்களோட கவிதை கூட சிறப்பா இருந்துச்சு. நன்றி
1: நன்றி நன்றி. சொல்லுங்க என்ன பாடல் தெரிவு?
0: எனக்கு இன்றைக்கு ஒரு குரல் கேட்குது போன்னே உயிர் விடும் முன்னே அந்த பாடல் கேட்போம். அருமையான ஒரு பாடல்.
1: ஆமாம், கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல். வழக்கு எண் 18:9 திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி
0: நன்றி நன்றி. அந்த குரலை பற்றி கொண்டு வந்தான் பாடலும் அதே பாடல.
1: நன்றி. பிரசன்னாவினுடைய இசையமைப்பில் வருகிற பாடல். ஒழிக்கும் நேரம் 8:50.

0: சந்தோஷமா இருக்க வேணாம்டா.
1: வந்திருக்கு, சாப்பிட சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளை விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 J.CA. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்,
2: 416-821-0462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
7: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
8: தமிழை இங்கு கொட்டி
7: ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoo.ca.

Ande, Rey.

Veriera, vidimara, sadikara, kadimara.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

பொழுது உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு, வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: கனேடிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ,
1: 4 இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222-416-700-2222-j.ca. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

44. 44. 44. 44.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 9:03.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து தொடர்ச்சியாக எண்புக்கூடுகள் எடுக்கப்படுகின்றனவே தவிர, அவை யாருடையவை என்பதனை அடையாளம் காணும் பணிகள் ஓராண்டாகியும் இன்னும் முடக்கப்பட்டே இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று பரிசீலிக்கின்றது. அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. உலகளாவிய கடல்சார் வணிகப் பாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பதட்டம் நிறைந்த பகுதிகளில் பணியாற்றும் கப்பல் ஊழியர்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அவசர அழைப்பு விடுத்திருக்கின்றார். G7 உச்சி மாநாட்டின் இடையே நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து உரையாடியிருக்கின்றனர். தனது முதல் பதவிக்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உருவாக்கிய கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தம் ஹுஸ்மாவை புதுப்பிப்பதற்கு பதிலாக அதிலிருந்து விலகுவதையே விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதில் கையெழுத்திடாமல் இதை ரத்து செய்வதையே தான் விரும்புவதாக தெரிவித்திருக்கின்ற அவர், ஒரு நாடாக ஒப்பந்தம் இல்லாமலேயே தாம் சிறப்பாக செயல்படலாம் என்பதே தமது கருத்து என்று ஜூன் 17 தேதி பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டின் போது டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னாள் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான ஹான் டாங் டொரண்டோ நகரசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றார். கடந்த 3 மாதங்களாக மேற்காசியாவில் நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவும் ஈரானும் 14 அம்ச இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. பிரித்தானியா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் தங்கள் முக்கிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் July 15 தேதியன்று நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தான ஓராண்டுக்கும் குறைவான காலத்திலேயே இது நடைமுறைக்கு வருகின்றது. பிரிட்டிஷ் வரலாற்றிலேயே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மிக விரைவாக செயல்படுத்தப்படும் ஒப்பந்தம் இது என்று பிரித்தானியா தெரிவித்தது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 17 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 17 பாகையில் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 60% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி
2: தமிழ் எச்டி
1: தமிழ் எச்டி.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியில் நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30லிருந்து 11:30 மணி வரை இடம்பெறும். தொடர்ந்து 11:30லிருந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தரப்படும் தலைப்பு என்னவென்றால், உங்களுடைய தாய் நாட்டில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய காலத்திலாவது சரி, அல்லது எங்களுடைய பெற்றோரனுடைய காலத்திலாவது சரி, அந்த திருமண முறிவு என்பது மிகவும் அரிதாகத்தான் காணப்பட்டது. சிறு வயதில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் கூட அந்த திருமண முறிவு என்பது மிகவும் அரிதாகத்தான் காணப்பட்டது. அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருந்தது. ஆனால் புலம்பெயர் நாட்டில் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த திருமண முறிவு, அவர்கள் கூடுதலாக காதல் திருமணம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலும் கூட அந்த திருமண முறிவு வந்து மிகவும் சுலபமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமண முறிவை, அதாவது இந்த டிவோர்ஸ் என்ற ஒரு விடயத்தை முதலில் கையாள்வது வந்து ஆண்களா அல்லது பெண்களா, இதுதான் இன்றைய தலைப்பு. அதுக்கான என்ன காரணங்கள் இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். அலசலாம் பாருங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்மா தமிழ் எஸ்டியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: அழகிய காலை பொழுதில் உங்களை இது என்னப்படி இந்த அளமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல அங்க இருக்கின்றேனோ. குளிர்கால நிலையை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கு பையா படத்துல இந்த துளி துளி என்ன மலையாய் வந்த அலை அந்த துளி துளியை சொல்லிக் கொண்டிருக்குது. மழை பார்க்க ஜாலியா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது.
1: மழை, ஆமா மழை பெய்து கொண்டிருக்கு,
2: நன்றா இருக்குது. பாப்போம்.
1: ஆமா, உங்களுடைய பாடல் கேட்டு மகளுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ஜீவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் ஹரிச்சரண் மற்றும் தன்வியினுடைய குரல். வழிக்கும் இந்த நேரம் 11 மணி, மன்னிக்கவும் 9 மணி 11 நிமிடம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
1: 416-700-2222 J.CA.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், அழைப்பறை இருக்கிறீர்கள். வணக்கம், காணவில்லை. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனியா காலை வணக்கம். ரஜி கோதாசேகரன், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி. மற்றது நீங்கள் ஆரம்பத்திலேயே வாழ்த்தினீர்கள், பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தீர்கள். GMR
2: இன்றைக்கு
3: எனது மனைவி சாந்தி பிறந்த நாள் சிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். அவையும் வையத்துள் வாழ்ந்து வாழ் வாங்கு வாழ்க என வாழ்த்திக்கொண்டு இன்று எனது மகள் வினோதினி சியாமளன் தம்பதியினர் திருமண நாள் கொண்டாடுகிறார்கள். அவர்களையும் வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு நான் இன்றைய கேட்கிற பாட்டு வந்து வாழ்க பல்லாண்டு, அந்த பாட்டை கேட்போம்.
2: அந்த பாடலாமாம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சாந்தினி அவர்களுக்கு திரு சியாமர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் சியாமளா மற்றும் என்ன பேர்,
3: வினோதினி சியாமளன்,
2: வினோதினி சியாமளா தம்பதிகளுக்கும் நாங்கள் சியாமர் குடும்பம் சார்பாக நாங்கள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி ராஜி,
2: நன்றி. இந்த பாடல் SPB அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:18.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
2: நல்லா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல உற்சாகமா இருக்கிறோம்.
2: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: அதுக்கு முதல் வாழ்ந்து செய்தி சொல்ல போறேன். அதுக்கு அப்புறம் மகளின் திருமண நாளையும் சொல்ல போறேன்.
2: சொல்லுங்க.
3: திருமதி போதாஸ் அவரது மனைவி சாந்தி தனது பிறந்த நாளை என்று கொண்டாடுகின்றார். இவரை வாழ்த்துபவர் இவரது மகள் மேக பேர பிள்ளைகள் மற்றும் உட்கார உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இவரை கண்டு எல்லாம் வாழ்க்கையின வாழ்த்துகின்றோம். மற்றும் இவரது மகள் வினோதினி, திரு திருமதி வினோதினி சியாமலன் தனது திருமண நாளை என்று கொண்டாடுகின்றார். இவர்கள் தம்பதிகளை பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்திக் கொண்டு அவர்களது அம்மா அப்பா எல்லோரும் இருவருக்கு அம்மா அப்பாவும் வாழ்த்துகின்றார்கள். பல்லாண்டு காலம் வாழ்க என மற்றது அவைகளுக்கு சமர்ப்பணமாக 100 ஆண்டு காலம் வாழ்க என்ற அந்த பாட்டை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். நன்றி.
2: நல்லது, நன்றி.
3: உங்களுக்கும் சிஎம்ஆர் ஒளிபரப்பு இதுகளுக்கு
2: வரிகளில் நரேஷ் ஐயர் மற்றும் அனிதா அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல் அளிக்கும். இந்த நேரம் 9:25.
4: Many more happy returns of the day.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓയിൽ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ്പ് ബ്രാൻഡ്സ്ക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് വീലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻഡ് ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻഡ് ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நல்லமா இருக்கேன், நன்றி உங்களுக்கு. ரஜி, வேற யாராவது அவருக்கு இந்த வானொலி கிடைக்கிறது இல்லை எப்படி ஏதாவது சொன்னாலா? பிகாஸ் என்னோட வானொலி நிறைய இருக்க விட்டு போறது.
1: நீங்கள் அந்த அப்ப வந்து திருப்பி போட்டீங்கடா, சிஎம் அரை போட்டீங்கடா, வடிவாக வேலை செய்யும்.
2: மறுபடியும் பண்ணட்டுமா, இன்ஸ்டால் பண்ணட்டுமா? ஓகே, நான் பண்ணி பார்த்தேன் நிறைய தடவை, பட் அது டெம்பரரியா தான் இருக்கு, தற்காலமா தான் வருது, அது பின்ன வருது இல்லை எப்படி விட்டு போயிடுறது. சரி, இன்னொருக்கா பாருக்கிறேன். நன்றி உங்களுக்கு.
1: என்ன பாடு?
2: எனக்கு அழகிய தமிழ் கேளா அந்த பாட்டு வைக்கிறீங்களா?
1: ஆமாம், ஸ்ரீராம் பார்த்த சாரதி மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: மீண்டும் சந்திப்போம், நன்றி உங்களுக்கு.
1: நன்றி,
2: வணக்கம்.

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் மதன் கலைக்கின்றேன்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்ல மகிழ்ச்சியாக
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சில என்ன பாடல் தெரியும்
3: இன்றைக்கு? அந்த கால் முளைத்த வந்து பாடிக்க சண்டை கோழில.
2: சண்டை கோழில இருந்து என்ன பாடல்?
3: தாவணி போட்ட தீபாவளியா?
2: தாவணி போட்ட, ஆமாம், விஜய் ஜெயசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: வேலைக்கு வந்த நேரம் 9:37.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம் ரஜினா, சுதாகா இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் அதே சுகமா இருக்கோம். எனக்கு வந்து நினைவெல்லாம்
2: நித்யா,
3: அதுல தேங்க்யூ ஹெல்ப். அதுல வந்து என்ன
2: சொல்லுங்கள்,
3: ரோஜா
2: ஜானகி அவர்கள் இணைந்து பாடியவர் பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 9:43.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் செல்வி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: மனைவிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தனியாக ராகம் படத்தில் இருந்து அவளோட மோகன ராகம் பாடும்.
1: ஆமாம், SBB அவர்கள் பாடிய ஒரு பாடல்.
2: ஆமாம்,
1: கேட்டு மகளுங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் அதே சுகமாக முடிச்சா இருக்கேன்.
3: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: பாடல் வந்து தேதுபதி படத்துல இருந்து குஞ்சி பேசிடுவானாங்கிற பாடல். அதுக்கு முன்னாடி புகதாஸ் அவர்கள் மனைவிக்கு பிறந்தநாள் வாழ்த்தும், மகளுக்கு திருமணம் வாழ்த்தும் கோயில்.
3: நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: வணக்கம்,
3: நன்றி. எப்படி இருக்கும் அடுத்த நேயர்? வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, தாரணி கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். பாட்டெல்லாம் கேட்டுக்கொண்டு முதல் கோதா சங்களுக்கு வாழ்த்துக்கு தெரிவிக்கணும். அவருக்கு அவர்கிட்ட வைஃப்ட பர்த்டேக்கும் மகளிட அனுபவம் வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு பாட்டு வந்து வெடிப்படத்துல இருந்து இப்படி மழை அடித்தால் அந்த பாட்டு
3: இப்படி மழை அடித்தால் அப்படி மழை அடிக்குதா?
5: அப்படி அடிச்சிட்டு இருக்கு,
3: அப்படி அடிக்குது. ஆமா, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
5: நன்றி, வணக்கம்,
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் கேக்குறோம், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க கண்ணன்?
6: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வெதர்ல சொல்லுது அடுத்த 20 நிமிடத்துக்கு சரியான மழை பெய்தா அதுக்கு பிறகு நின்றுறோம்.
3: ஆமா, என்ன சொல்லி இருக்கிறார்கள்.
6: மற்றது இதுல போகுது, அந்த வெப்சைட்ல காட்டி கொண்டிருக்கிறாங்க. மற்றது இன்றைக்கு கோதாஸ் மனைவிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நிறைவாழ்ந்து வாழ்த்திக்கொண்டு கோதாஸ் மகள் வினோதினிக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள், அவருக்கும் அவருடைய கணவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை வாழ்த்துக்கொண்டு இன்றைக்கு வந்து இந்தியன் படத்துல வந்து டெலிபோன் மணிபோல் அந்த பாட்டு கேட்டு
3: அந்த பாடல் வருகிறது. நன்றி, தொடர்பு இணைந்து மிக தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி, நன்றி, நன்றி,
3: வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் குயின்சன்.
3: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லமா மாலஜியா உள்ளா? நீங்க?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும்?
7: கோகுலம் படத்துல செவந்தி பூவாடுதேன். அதோடு புகதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றது தாரணியக்காக பர்த்டே விஷ் பண்ண மறந்துட்டேன்.
3: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
7: சந்திப்போம், நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ரஜி, நான் ஷெரின் நடக்கிற, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: எனக்கு வந்து தாஸ் படத்துல இருந்து சாமி கிட்ட சொல்லிவிட்டேன் அந்த பாடல்.
3: என்ன பாடல்?
8: சாமி கிட்ட சொல்லிவிட்டேன் இருக்கு தாஸ் படத்துல. அந்த குகதாசன் அவர் அவர்களுக்கு அவருடைய மனைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பாடலை கேட்கிறேன்.
3: கண்டிப்பாக, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி,
3: நன்றி, வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நாடன மாஜியாக, நன்றி. எந்த வீட்டு செவ்வந்தி பூத்திருக்கு, அப்ப நானும் அந்த பாடலாம் கெடுத்துறேன் கேட்கறதுக்கு. நான் குயின்சன் கேட்டுட்டேன், நம்ம வேற பாடலாம்
3: கேட்கிறேன்.
9: மல்லிகை பூவே என்ற பாடல் இருக்கு அஜித்தின் படத்திலிருந்து. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து மல்லிகை பூவே என்று அந்த பாடலாக்கம் எல்லாம் பூ பாடலாக இப்போ.
3: ஓகே, அந்த பாடல் வருகிறது. நன்றி, தொடர்பு இணைந்தமைக்கு
9: நன்றி, வாழ்த்து.
3: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: ஓ, வணக்கம். இது நான் கோதாஸ் அண்ணே. இந்த அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் அவருக்கு மகளுக்கு ஹாப்பி அனிவர்சரியும் சொல்றதுக்காக இருக்கிறான். நன்றி, வணக்கம்,
3: நன்றி,
10: நன்றி.
3: ஆமாம், தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட சேதுபதி திரைப்படத்தில் இருந்து சித்ரா மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதியினுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 9:57. அழைப்பில் இருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
11: நானும் மறந்து விட்டேன் சுதாசி என்ற மனைவிக்கும் மகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: நன்றி நன்றி, சந்திப்போம். ஆமாம், ஒழிக்கும் இந்த நேரம் 9:57.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: பல்வேறு அமைப்புகள் மற்றும் குழுக்களால் முன்மொழியப்படும் அரசாங்கத்தின் முறையான அங்கீகாரத்தை பெறாத எந்தவொரு திட்டமும் எந்த காரணம் கொண்டும் பாடசாலைகளுக்குள் செயல்பட அனுமதிக்கப்படக்கூடாது என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காங்கேசுந்தரை ஊடாக நாகப்பட்டினம் செல்ல தயாரான சமயத்தில் சுங்க அதிகாரிகளினால் தடுத்து நிறுத்தப்பட்ட 26 பயணிகளில் 17 பேருக்கு நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேனிங் பரிசோதனையில் 4 உடம்புக்குள் தங்கத்தை கடத்த முயன்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை தென்னமரவாடி மக்களது நீண்டகால போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வாக புதிய பேருந்து சேவை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக கருதப்படும் பல கோடி ரூபாய் பெறுமதியுடைய சொத்துக்களை முடக்குவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்கா அருகே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்குமாறு கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழகத்தின் கடனளவு 10 லட்சம் கோடி ரூபாவை தாண்டியுள்ளது என்று இன்று கூடிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் அருளைகர் தெரிவித்திருக்கின்றார். சென்னை கோட்டத்தில் ரயில் நிலையங்கள் அருகே உள்ள 52 மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை கடிதம் அனுப்பியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி 1,78,000 கோடியாக அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நடத்துவதற்கு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்ந்த எரிபொருள் விலைகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க உதவும் வகையில் ஜூலை 1 முதல் சுமார் 34 லட்சம் அல்பர்டா மக்களுக்கு மாகாணம் $100 தள்ளுபடியை வழங்கும் என்று அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். மனநல பாதிப்பை மட்டுமே முதன்மை காரணமாக கொண்டவர்களுக்கு இறப்புக்கான மருத்துவ உதவி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டாம் என்று நாடாளுமன்றத்தின் சிறப்பு குழு ஒன்று மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. தடை செய்யும் கொள்கையை மீறி புதிய கட்டணங்களை அறிமுகப்படுத்தியதற்காக கனடாவின் ரோஜர்ஸ் கம்யூனிகேஷன் இங் நிறுவனத்திற்கு கனேடிய வானொலி தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவில் இருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு தனது பாதுகாப்பை உறுதி செய்ய தாய்வான் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான உயர்மட்ட தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சீனா தனக்கு சொந்தமானது என்று உரிமை கோரும் அந்த தன்னாட்சி தீவு குறித்து அமெரிக்கா கொள்கையில் எந்த மாற்றத்தையும் காணவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யுக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி அதன் மீதான பொருளாதார தடைகளையும் அழுத்தங்களையும் தீவிரப்படுத்த பிரான்சில் கூடிய G7 உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியுடனாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசும்பொழுது உயர்திறன் கொண்ட இந்திய வல்லுநர்களுக்கு அமெரிக்காவில் எப்பொழுதும் வரவேற்பு உண்டு என்று தெரிவித்திருக்கின்றார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குஸ்மா நடைமுறையில் இல்லாமலேயே இருப்பது சிறந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 17 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 17 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது 60% காணப்படுகின்றன. 1.9 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
0: தமிழ் HD.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழ நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30க்குள் நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 11:30 மணி வரை இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்களும், முதலாவது வட சென்னை திரைப்படம், இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமர காவியம், நான்காவது அந்தமான் காதலி மற்றும் 5வது பைசன் காலமாடன் என்ற பாடல் அன்ற திரைப்படம். அதாவது முதலாவது வட சென்னை, இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமர காவியம், நான்காவது அந்தமான் காதலி, 5வது பைசன் காலமாடன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30க்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் தாரணி அவர்கள் விரும்பி கேட்ட வெடி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சாய்ந்தவியின் குரலில். ஒழிக்கும் நேரம் 10:09.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள்?
1: நானும் சுகமா இருக்கிறேன். நல்ல படங்கள், பாடல்கள், நல்ல பாடல்கள். ரெண்டு
0: இரண்டு
1: நாலு
0: நாலு
1: அஞ்சு மூன்று தான்.
0: ஐந்து, அதாவது ஆதலால் காதல் சீவிர் தான் உங்களுக்கு முதலாவது பாடல் திரைப்படம்.
1: முதலாவது
0: பார்க்கலாம்.
1: அந்தமான் கவரி ரெண்டாவது
0: ரெண்டாவது
1: மூன்றாவது வைசன்
0: வைசன் எல்லாம் காதல் தான்.
1: எல்லாம் காதல் தான் வாழ்க்கை
0: வாழ்க்கை. நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடிப்படை இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன் எல்லாம் சொன்ன மாதிரி நல்ல பாடல்கள் உள்ள படங்கள். எனக்கு எனக்கு நான்கு ஒன்று மூன்று
0: நான்கு ஒன்று மூன்று வணக்கமாக. நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: எனக்கு வானொலி இருக்கலே, நான் கேட்கல, என்ன படங்கள் எடுத்திருக்கேன் சொல்றா?
0: கண்டிப்பா. முதலாவது வட சென்னை, இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமர காவியம், நான்காவது அந்தமான் காதலி, ஐந்தாவது பைசன் காலமாடு. சொல்லுங்க.
3: காதலி, அப்புறம்
0: முதலாவது வட சென்னை, இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமர காவியம், நான்காவது அந்தமான் காதலி, மற்றும் பைசன். பைசன் வந்து புதுப்படம்.
3: அமர காவியம், அந்தமான் காதலி,
0: அமர காவியம் மற்றும் அந்தமான் காதலி. நன்றி
3: நன்றி வெற்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: நல்ல
0: சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கிறேன். முதல்ல அந்த கோதா குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டு.
0: எப்படி இருக்கு வென்கூவர் காலநிலை? மழையா?
4: நல்ல நல்ல சன்ஷைன். இப்ப 18 நினைக்கிது, இன்னைக்கு ஃபுல்லா சன்ஷைன் தான். இந்த கேம் இருக்குது, சோக்க கேம், கொஞ்சம் மிஸ்டியா இருக்கு டவுன் டவுன் எல்லாம்.
0: நல்லது. சொல்லுங்க உங்களுடைய தெரிவது.
4: எனக்கு வந்து மூன்று ஒன்று நாலு
0: மூன்று அமர காவியம், வட சென்னை மற்றும் அந்தமான் காதலி. நன்றி
4: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் பிரசாத் அம்மன் காய்கிறேன்.
0: வணக்கம்.
5: முதலாவது குராசைய அந்த அந்த இதயத்தில் இருக்கும் அவருடைய மனைவிக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அவருடைய மகளுக்கு இந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு. அடுத்தது முதலாவது வந்த வட சென்னையில முதலாவது சொன்னீங்க, அதை போட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு ஒரு படமும் எனக்கு தெரியாத அந்த ஒழுங்கு
0: போட்டேன்.
5: நீங்க எல்லா படமும் சொல்லிட்டீங்க, ஒரு படமும் நான் பார்க்கவில்லை. நான் நீங்க படம் சொன்ன இல்ல, நான் கேட்டுறேன்.
0: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி
0: நன்றி. ஆமாம், முதலாவது வட சென்னை, இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமர காவியம், நான்காவது அந்தமான் காதலி, மற்றும் ஐந்தாவது பைசன் காலமானன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4166-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் நம்பியாகிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
6: நல்ல சுகமாக இருக்கேன். நீங்கள்?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க.
6: பாடலுக்கு முதல் வந்து கோதாஸ் குடும்பத்தாருக்கு எனது வாழ்த்துக்கள். அவருடைய மனைவி சாந்தினிக்கு இங்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது அவருடைய மகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்.
0: நல்லது.
6: மற்றது அடுத்தது வந்து பாடங்கள் என்ன?
0: ஆமா,
6: ரெண்டு நான்கு
0: என்னென்ன
7: படத்துல என்னென்ன தெரியல. அந்தமான் காதலியும் வட சென்னையும் போட்டோம்.
0: அந்தமான் காதலியும் வட சென்னையும் நான்கு ஒன்று. நன்றி
7: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது வட சென்னை, இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமர காவியம், நான்காவது அந்தமான் காதலி, மற்றும் ஐந்தாவது பைசன் காலமாடன். இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 அழைக்க வேண்டிய தொலைபேசி 4166-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஹரணியின் குரல். இந்த திரைப்படம் வந்து 1996 ஆம் ஆண்டு வந்த திரைப்படம். ஒழிக்கும் இந்த நேரம் 10:19.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரவி, மீண்டும் கோதா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: முதலில் எனது மனைவி சாந்தியின் பிறந்த தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும், மகள் வினோதினியின் திருமண நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து வானொலி அன்புள்ளங்களுக்கும் எனது நன்றியறிதலை என் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் தான் அதி விசேஷமாக. உங்களுக்கு பாடல் வந்து இந்த அமரகாவியம் பழைய படம்.
1: ஆமா,
2: அப்படி என்றால் எனக்கு அந்தமான் காதலியும் அமரகாவியம் அது ரெண்டுக்கும் வாக்களிக்கிறோம்.
1: அந்தமான் காதலி மற்றும் அமரகாவியம். நன்றி
2: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நான் இதேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: வணக்கம். எனக்கு அந்தமான் காதலியும் ஆதலால் காதல் செய்வீர்.
1: காதல் செய்வீராக. நன்றி
3: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் ஈசங்காய். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நிலமா மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வந்து மூன்றும் நாளும் அதோட கோதாசன் இந்த வைஃபுக்கு பிறந்த நாள் வாழ்த்தும், மகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்தும் சொல்லிக்கோங்க.
1: நன்றி
4: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது வட சென்னை, இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமரகாவியம், நான்காவது அந்தமான் காதலி, ஐந்தாவது பாய்சென் காலமாடன். இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி. நிர்மலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுடைய
5: தேர்வு வந்து மூன்று நான்கு ஐந்து.
1: நான்கு மற்றும் ஐந்து. நன்றி
5: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடியும். தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் குயின்சன் அவர்கள் விரும்பி கேட்ட கோகுலம் திரைப்படத்தில் இருந்து உன்னிமேனன் மற்றும் சுசீலாவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:28.

0: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மதன் வைக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்க மதன்.
1: எல்லாம் நல்ல பாட்டது. எனக்கு பிடித்தது 4-5.
0: 4-5. நன்றி
1: நன்றி நன்றி மேடம்
0: நன்றி. ஆமா, முதலாவது வடச்சென்னை, இரண்டாவது ஆதலால் காதல் செய்வீர், மூன்றாவது அமர காவியம், நான்காவது அந்தமான் காதலி, மற்றும் ஐந்தாவது பைசன் காலமாடு. அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4-1-6-6-4-4-6-2-2-2.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800.
0: எனக்கு
6: மனைவிக்கும் வாழ்த்துக்களை
0: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி
0: நன்றி.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
7: தமிழை இங்கு கொட்டி
4: ஆண்ட்ரியா,
7: ஜூலை 4
4: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoo.ca. வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
8: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வட சென்னை திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் மற்றும் அவர்களுடைய இசையமைப்பில் சீட் ஸ்ரீராமுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 10:38.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: CMR தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான வட சென்னை திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணுடைய இசையமைப்பில் சைந்தவி மற்றும் ரவியினுடைய குரல் ஒலிக்கும். இந்த நேரம் 10:43.

0: தக்கமாகி ஒன்றாக இருப்பினம் என்ன சில பேர் பண்ணி பொறாமைங்கிறாங்க. நீங்களும் சின்ன விடன்ட்டா நான் அதிலும் பார்க்க பெரிய விட வேண்டும்.
1: அது வந்து ஆனால் அந்த குடும்பம் வந்து அந்த கணவன் மனைவி வந்து அவர்களை ஆலோசித்து வேண்டினார்கள் என்றால் பிரச்சனை இருக்காது தானே?
0: ஆலோசிக்கும் வேண்டதான் ஆலோசிக்கும் வேண்டது வேறது அப்ப அந்த வரும்படி குறைஞ்சிருங்க. ரெண்டும் போக வேண்டிய இல்லை தானே. மற்ற ஒரு வேலையை நம்பித்தான் நாங்கள் செய்யறோம் என்ன. பிசினஸ் என்றாலும் பிசினஸும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்போ நல்ல இதாக போகும் பக்கத்தில் ஒரு கடையை போடக்குள்ள அது இந்த பிஸ்னஸ் குறைஞ்சி வரும். அங்கே என்ன கண்டு தொழிலை பார்க்கக்கூடிய ஆக்கள்லாம் இருக்கு. கொண்டு விவசாயம் அல்லது வேற தொழில் செய்யறவே இந்த தொழிலில் வேலையும் பார்த்து கொண்டு செய்வினோம் என்ன. கொண்டு போனால் வந்து
1: பல தரப்பட்ட ஏழியா வந்தவர்கள் எல்லாம் கூடுதலாக இரண்டு வேலை செய்து தான் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்திருப்பார்கள். பொருளாதார ரீதியில் வந்து அவர்களுக்கு வந்து இரண்டு வேலை செய்தால்தான் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அது ஒரு அந்த தங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கும். ராய்
0: நாங்களும் வேலை செய்தான் அந்த நாளையில் எல்லாரும் என்னையுமே அந்த நாளையில வந்தாக்கள் வந்து ஒரு அத்திவாரம் இல்லாத ஆக்கள் தானே. அப்ப ரெண்டு வேலை செய்தான் சமாளிக்கலாம். மற்றது இப்ப ஆக்கள் வந்து படிச்சு கழிச்சு வேலைகள் கூட அப்ப வந்தாக்கள் அது இல்லை என்று நான் சொல்ல இல்லை. அதுக்கு நல்ல வேலைகள் இருக்கு. அப்படியானாக்கள் வந்து கூட வசதியா இருப்பினும் மற்றாக்களும் ஒரு தொழில் இப்ப பாருங்க இளைஞர் எழுதுனா பியோனும் பாடுறான் தங்க கடையாளும் பாடுறான் இன்ஜினியரும் பாடினும். அப்ப அது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கக்கூடிய மாதிரி இருந்தா சந்தோஷமா வாழலாம். இல்லை என்று சொன்னா குடும்பங்களுக்கு பிரச்சனை வரக்குள்ள அநேகமா பிரச்சனைகளை பெண்கள் தான் சொல்லுவீங்கன்னா உன்னோட இருக்கிற கஷ்டம் நீ நான் கேட்கிற ஒண்ணு மாதிரி தர மாட்டேன் ரெண்டுடனே அங்க பிரச்சனை தொடங்க நான் தனியா போக போறேன் நீ என்ன இப்படியெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி செய்வினோம். ஆனா ஆண்கள் வந்து குடும்பத்துக்காண்டி விட்டுட்டு போறது வெள்ள குறைவாக்கள். ஏனென்றால் ஆண்கள் வந்து அப்படியோ அதாவது எக்ஸ்டென்ட் மாதிரிதான் ஆண்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போகல அத டக்கண்டு. பெண்களுக்கும் அப்படித்தான் இல்லை நான் சொல்ல இல்லை ரெண்டுக்கும் அதை ரெண்டு பேரும் உணர்ந்து கொண்டால் இந்த பிரிவினை வர்றது வெள்ள குறைவு.
1: உங்கள் கருத்தின்படி இப்ப அதிகமாக பெண்கள் தான் விட்டு
0: போவதற்கான கோபம் வர்றது கூட பாருங்க ஆண்களை விட அவைக்குதான் கோபம் வர்றது கூட. மற்ற சில சில ஆசைகள் வந்து அவைகளுக்கு கூட இருக்கு ஆண்களை விட தென்னு உண்டு வரணும். அதுக்காண்டி ஆம்பளை இருக்கு இல்லையென்றே நான் செல்லுக்கு வேற வந்து இப்படி சொல்லி போட்டு போவேன்றது ரெண்டு பேர்லயும் இருக்கு. ஆனா கூடுதலா ஆண்கள் வந்து என்னதுன்னா குடும்பத்தை அங்க வந்து குடும்பம் நான் புரிகிறேன் என்று சொன்னால் எங்களோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மதிப்பில்லாம போடும். அங்க செல்லுக்கு மாதிரிப்பனாக்கள் என்ன மலை வளர்த்துருக்கன்னு சொல்லி சொல்லுங்க. இஞ்சி என்றால் ஒரு ஆக்களுக்கு ஒரு ஆள தெரியாது கற்றுவது. அப்ப சும்மா கல்யாணம் விட்டு அந்த டைம்ல எல்லாருக்கும் தெரியும் மொழியா சேர்ந்து எதுவும் பிரச்சனை என்றால் அவைகளுக்குள்ளதான் கதைக்கணும். ஒளி அவைகள் வந்து அங்கே சொந்தக்காரர்களே வந்து கதைக்கணும் அப்படி பிரச்சனைப்படுறீங்க. இந்த இங்கே வந்த சொந்தக்காரன்டாக போய் கதைக்கிறதுக்கு வில குறைவு பேரண்ட்ஸ் போய் கதைக்கணும். அப்ப தெரிஞ்சா போய் கதைச்சு கதைச்சு செட்டில் பண்ணுவினா இருந்தாலும் கூடுதலாக காரணம் வந்து இந்த தூரங்களுக்கு தூரங்களுக்கு இதுன்றக்குள்ள தெரியாதாக்களுக்கு இதுன்றதான் கூடுதலாக புரியுது. லவ் பண்ணி கட்டி கூடி சில பேர் குறைஞ்சிருக்கினா எனக்கு தெரிஞ்சவரிடத்துல 10 வருஷமா லவ் பண்ணி வந்து கல்யாணம் நடந்தது 3 மாதத்துல புரிஞ்சிட்டது. என்னென்று வந்தால் மற்ற வந்தால் மாமன் மாமியோடையும் இருக்கக்கூடாது. மாரி ஒன்னா தாங்கள் தங்கட வாழ்க்கை செப்பரேட் ஆகிடணும். செப்பரேட் இருந்தாதான் நகர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தாங்கள் தாங்கள் என்று பிரச்சனையும் வராது. இல்லாட்ட ஒரு நேரம் ஒரு மாப்பிள்ளைக்கு வேற இல்லை என்று சொன்னால் அவர் வீட்டு நிக்க மாமன் மாமி பேசுகிறவன் வேறு வீட்டுல நடக்க நிற்கிறார் வேலைக்கு போற இல்லை என்று. அப்ப அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அப்ப தனியா போயிட்டால் அவர் ரெண்டு பேரும் என்னவோ சமாளிச்சு நிப்பினா கொஞ்சம் புரிகிற குறைவோ அதுக்குள்ள பிரிவு இல்லை என்று.
1: ஆனால் கூடுதலாக பெண்களால் தான் பிரிவு வருகிறது அப்படியா?
0: கூடுதலா ரொம்ப 60% உண்டா ஆண்களாலே 50-40% 50% உண்டா 40-45% அப்படி என்ன சொல்லுறா

0: ரெண்டும் இல்லாம என்ன புரியுது, ஆனா புரிஞ்சா கொஞ்சம் கஷ்டம் தான்,
1: ஒட்டுறது கஷ்டம் தான். அழகாக நிறைய விடயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க.
2: இங்க பிரிவுக்கு 50-50 நான் சொல்லுவேன், ரெண்டு பக்கமும் இருக்குது. அதுல என்னன்னா, பெண்கள் எது வேண்டாலும் நேரம் உடனே காட்டிடுவீங்க, ரியாக்ஷன் உடனே பெறும். எது வேண்டாலும் இப்ப லவ் பண்ற நேரம் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சரி. ஆண்கள் வந்து என்ன பொறுத்த விலையாக டூ ஃபேஸ் இருக்கும் ஆண்கள். அது எப்படின்னு சொன்னா, கல்யாணம் பேசி செய்து வைக்கிறதையும் சொல்லுவேன், ஓ நான் பிடிச்சு தருவேன், நான் எல்லாம் செய்வேன். கல்யாணம் அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போவேன், அவையில தெரிக்குமே மாற்றங்கள்.
1: அது வந்து அந்த மாற்றங்கள் வந்து ஆண்கள் மேல் மட்டும்தான் இருக்கிறதா, அல்லது பெண்கள்லயும் இருக்கிறதா?
2: பெண்கள்லயும் இருக்குது, ரெண்டு பேர்லயும் இருக்குது பிள்ளைகளே,
1: ஆனால் அதிகமாக ஆண்கள் மேல். அப்படியா?
2: இன்னொன்று ஊர்ல இருக்கிறது, ஊர்ல அதே இந்த ஊருக்குள்ளேயே செய்தினம் எல்லாரும் ஊருக்குள்ளே, ஊருக்குள்ள இல்லாத பட்சத்துலதான் அவைய வேற ஒரு ஊரை தேடி போவிதா. அப்படி வரக்குள்ள சில பொய் சொல்லி கட்டி வைக்கிற ஆம்பளையர் பொம்பளையரும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த 100 ஹாபிட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு 80% முழுவதெல்லாம் பொய் சொல்லி தங்கச்சிய காட்டி தமக்கையை கல்யாணம் வச்சு செய்து வச்சிருக்கிறதும் இருக்குது, தம்பிய காட்டி அண்ணனை கல்யாணம் செய்து வச்சிருக்கிறதும் இருக்குது. அங்க இருக்கிற சில ஆம்பளைகள் ஒரு விட்டு கொடுத்து சேர்ந்து வாழ்றதையும் இருக்கலாம், ஆம்பளையிலையும் இருக்கலாம் பொம்பளையிலையும் இருக்கலாம், சில அது பிரிஞ்சு போறதையும் இருக்கலாம். இங்க வந்து பிள்ளைகள் வந்து அன்பு பெரிய ஆம்பளைங்க கல்யாணம் பண்ண முடிவீதம் அன்பை பாப்பின இது பாப்பினா கிடைக்கல என்னிடம், ஓகே எனக்கு சரி வரையில என்று விட்டுட்டு போதும், அதை சொல்லி வைக்கிறதும் இல்ல. எங்களுடைய அம்மாவையின் காலத்துல என்னுடைய மாமியார் சொல்லுவான், கல்யாணம் செய்த புதுசுல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷரட்டு. நான் அம்மா அவன் அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன், அம்மா அம்மா அப்படி என்னம்மா கல்லையும் பிள்ளையும் கட்ட வேண்டியதான், என்னது கட்டுவான் கல்யாணத்துக்கு. அப்ப அவ என்னன்னா, ஒரு ஆண் சரியில்லாட்டாலையும் அனுசரிச்சு அப்படியே போங்கோன்றதுதான் அவையின் அர்த்தம். அப்படி முடியாது என்ன, ஒரு ஆண் சரியில்லைன்னா ஒரு பொண்ணால கஷ்டப்பட்டு வாழ முடியாது
1: என்ன,
2: ஆணாலையும் இருக்க முடியாதுதான் பெண்ணாலையும் இருக்க முடியாது. ரெண்டு பேருக்கும் ஆனா ரெண்டு பேருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேணும் என்ன, சில சில ரெண்டு பேர்லயும் சில சில குறைகள் இருந்தா அந்த குறைகளை தாங்களே தீர்த்து வைச்சுட்டு, ஓகே உன்ன டைம் இந்த குறை இருக்கு என்ன டைம் இருக்குது, ரெண்டு பேசாம போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இதே சில பாத்தீங்கன்னா பெண்கள் அமைதியாவே இருக்குங்க, சில பாத்தீங்கன்னா ஆண்கள் அமைதியாவே இருக்குங்க. அதுலயும் வேணுமோன்ட்டு கல்யாணம் செய்துதான் மாம குடுக்கிறது இருக்கலாம், ஒரு ஒரு வீட்டுல சில வீடுகள்ல இருக்குதல் பிள்ளைய, சில இடங்கள்ல இருக்க முடியாது, தனியத்தான் இருக்கணும். அவை ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவை தனியா இருக்க விடும், அப்பதான் அவைக்கு லைஃப்ன்றது வந்து அவைக்கு புரியும், எவ்வளவு செலவு வருது எவ்வளவு வருதுன்னு சொல்லி. மற்றது பிள்ளைகள் பணத்தை கட்டு லவ் பண்ண கூடாது, நான் கல்யாணம் ஒரு பொண்ணு தான் ஆனா கல்யாணம் லவ் பண்ணுதுன்னா தனக்கு சுதந்திரம் வேணுமே, தான் வீட்டுல இருக்கிற சுதந்திரம் எனக்கு இந்த வானால கிடைக்குமான்றது, பணத்தை வேஸ்ட் பண்ணி லவ் பண்ண கூடாது. சரி லவ் பண்ணி போட்டு பணத்தை லவ் பண்ணி போட்டு கிடைக்கல என்ன விட்டுட்டு போக கூடாது. ஆனா என்ன செய்வோம்னா, லவ் பண்ணா எனக்கு சுதந்திரம், எனக்கு எந்த விதத்திலையும் தடை இல்லாத ஒரு ஆள்.
1: ஆனால் இந்த காலகட்டத்தில் செல்வி, இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய புரிதலோட தான் காதல் இல்லை, ஏனென்றால் இப்போ தெரியாத ஒரு இடத்துல நபரை காதலிக்க மாட்டார்கள். அதுவும் இந்த இங்கே இருக்கிற புலம்பெயர் நாடுகளில் வந்து நிறைய புரிதலோட நிறைய தெரிந்த ஆக்களோட தான் தங்களுடைய ஒரு நட்புறவை கொள்வார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த அவர்களுடைய காதல் வந்து ஒரு கல்யாணத்தில் முடியும் பொழுது அது கூட ஒரு நிறைய இடங்களில் அது கூட அவர்களுக்கு திடீரென ஒரு முறிவு ஏற்படுத்துகிறார்.
2: அதுதான் சொல்லி அதை நான் சொன்னேன், லவ் பண்ணக்கல இது இருக்கல அவர் அன்பை கொடுத்தாரு, லவ் பண்ணக்கல இருந்த லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லையேட்டு போயிருக்காரு. அது உண்மையான அது கிறுக்கு பிள்ளைகளுக்கு நீ என்ன கல்யாணம் பேசி கல்யாணம் செய்து வைக்க ஒரு ஊரை விட்டு ஊர் செய்து பொம்பளைகள் வந்து ஆம்பளை பார்த்ததே
1: இல்லையென
2: தலையில நெட் போட்டு கல்யாணம் பண்ற அந்த காலகட்டங்கள் ஒரு ஆணை தெரியாதவை. தாலி ஏறின பிறகுதான் அந்த ஆணின் முகமே தெரியும். அங்கேயும் இருந்திருக்குது சில இதுகள். அதனால சொன்ன அங்கதான் அங்க சில ஆண்கள் முகமாற்றப்பட்டிருக்கிறோம், பெண்கள் முகமாற்றப்பட்டிருக்கிறோம்.
1: மனவரையைத்தான் பார்த்து திருமணம் செய்வார்கள். ஆனால் அந்த அந்த கருத்தை வந்து நீங்கள் அப்பொழுது நீங்கள் ஆமோதிக்கவில்லை, ஆனால் இப்பொழுது அந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் சொல்லுங்க தலைப்பின்படி நீங்கள் உடன்பட்டதுக்கு வித்தியாசமாக இருந்தது, இது வித்தியாசமாக இருந்தது, பரவாயில்லை. இது வந்து உங்களுக்கு கருத்தின்படி 50% ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கிறது அப்படியா?
2: எங்களுக்கு ஊர்ல உறவுகள் இருக்கு, அதுக்கு குடுக்கணும் தேவையில் இருக்குது இல்லையா? ஆனா இப்ப இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் குடுக்கணும் தேவை இல்லையே.
1: கண்டிப்பா.
2: அப்ப நாங்க எங்களுக்கு தேவை இருக்கும் போது நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினாலும் சரி இல்லையோ அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்து பண்ணினாலும் சரி நாங்க சில நேரங்கள்ல ஓகே அந்த உறவு தேவை என்று விட்டு கொடுக்கறோம். அது சில இடங்கள்ல விட்டு கொடுக்கறது இல்ல கல்யாணத்துக்கு பிறகு. அப்ப சில ஆண்கள் தங்களோட உறவாங்க முடிச்சதும் இருக்குது. சில பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்குது. ஒரு பெண் அந்த தன்னோட குடும்பத்தை ஊர்ல இருக்க குடும்பத்தை பார்க்க வேணும் சுமக்க வேண்டிய தேவையர் இருந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கும் இங்க நடந்திருக்குது.
1: அது வந்து அவர்கள் ஒரு சுயநலமாக சிந்தித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் எடுக்க முடியுமா? அப்படி ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் எல்லோருக்கும்.
2: ஒரு பொண்ணால ஒரு ஆணுக்கு பிரச்சனை வேற இல்லையே. வாழ்க்கையில போற பாதையில.
1: ஆனால் பெண்ணாலையும் அப்படி நாங்கள் சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறது தான். ஆனால் பெண்ணாலையும் சில இடங்கள்ல பல இடங்கள்ல இருக்கிறது, அது மூடி மறைக்கப்படுதுன்றும் தெரியவில்லை. செல்வி, நீங்க கதைப்பது வடிவாக கிளியராக வரவில்லை.
3: நீங்க சொன்ன தலைப்புக்கு இதேண்ட ஒபினியன் தான்
1: சொல்லுங்க.
3: அதுல வந்து இப்ப என்னன்னா, நாங்க குறிப்பா ஆண்கள் பெண்கள் வந்து அந்த ரெண்டு இதில் தாக்களையும் அப்படியே தனிப்பட்டு சொல்ல இயலாது. ஆனா அதுக்கு வந்து இப்ப பல காரணங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப இனிஷியேட் மேபி அந்த டிவோர்ஸ இனிஷியேட் பண்ணி முன்னுக்கு கொண்டு வரது பெண்ணா இருந்தாலுமே, ஆனா அதுக்கு ரீசன் பெண்ணா இருப்பான்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். இப்ப இப்ப அந்த டிவோர்ஸுக்கு ரீசனா இருக்கிறது பெண்ணா இருக்க மாட்டான். மேபி அதை இனிஷியேட் பண்ணி இப்ப ரெண்டு பேரும் கழிச்சு போட்டு ஓகே நான் முன்னுக்கு கொண்டு போறேன்னு பெண் முன்னுக்கு கொண்டு வரலாம் அந்த அந்த அவ எடுத்த முடிவை. ஆனா அதுக்கு காரணமா இருக்கிறது பெண்கள் தான் சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு சைட்லயும் இருக்கு. நான் சொல்றேன் என்னண்டு விளங்க நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொன்ன, இப்ப ஆண்களுக்கு அந்த முன்னுக்கு கொண்டு வரலத்துக்கு அந்த அளத்துக்கு ஒரு தைரியமோ அது இல்லையா, பெண்கள் கொண்டறியணும்.
1: தைரியம் இல்லையென்று சொல்லலாமா, இல்ல தைரியம் என்று சொல்லலாமா?
3: மேபி அதை அனுசரிச்சு போகணும், விரும்பி அந்த அதுக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி அதை விரும்பலாம். ஆனா பெண்கள் வந்து இப்ப நான் பார்த்ததுக்குள்ள நான் என்னன்னு சொன்னா, அதை வந்து ஒரு என்னன்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படி எல்லாம் இருக்கிறத விரும்பினம் இல்ல. அந்த தங்களுக்கும் ஈக்குவல் ஆதிகள் வேணும் என்று சொல்லி பார்க்கக்குள்ள, இப்ப முன்னுக்கு அதை இனிஷியல் என்னன்னு சொல்ற அந்த முன்னுக்கு கொண்டு வரது பெண்களா இருந்தாலுமே, ரீசன் வந்து வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ஒரு என்னன்னு சொல்ற இப்ப அந்த ஒரு ஒரு ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னா அந்த பொறுப்பெடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலா. எங்கட காலகட்டத்துல நாங்கள் வந்து என்னன்னு சொல்றப்ப முந்தியெல்லாம் பொம்பளையல் வேலைக்கு போயில வீட்டுலதான் இருந்துச்சுனா, அப்ப அவங்க அம்மா அப்பாட காலம் என்ன, தாத்தா பாட்டியோட காலம் என்ன, பெண்கள் எல்லாம் வீட்டுலதான் இருந்துச்சுனா, அப்ப பொறுப்பு முழுக்க வீட்டு பொறுப்பு எல்லாம் பெண்கள்கிட்டயே போயிட்டு அப்படியே.
1: சிறு வயதிலேயே திருமணம் செய்தாலும் அந்த முறிவுகள் வந்து குறைவாக இருந்தது,
3: அனுசரிச்சு போற இது வந்து கூட இருந்தது. இப்ப வந்து அந்த என்னன்னு சொல்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு லவ் பண்ணக்குள்ள அவைய ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான் அவைய இருக்கலாம். அப்ப அந்த பொறுப்புகள் எல்லாம் அப்ப ஷேர் பண்ற அந்த இதெல்லாம் அப்ப இருக்காங்க. அதுக்கு ஒரு மேரி பண்ணி ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அவைக்கு அந்த குடும்ப நிலைமை, பிறகு பைனான்சியல், பிறகு எல்லா பொறுப்புகளையும் தண்டேக்குள்ள அவைக்கு அந்த என்னன்னு சொல்ற அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற தன்மை வந்து இப்பத்திய பிள்ளைகளுக்கு சரியான குறைவு. நான் முதலும் அதை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். எங்கட காலகட்டம், எங்கட அம்மா அப்பாட பாட்டி தாத்தாட காலகட்டத்திலாம் அந்த அனுசரிச்சு போற இது வந்து கூட இருந்தது. இப்ப வந்து அந்த உடனே உடனே திடீர் திடீர்னு முடிவெடுக்கினான். இப்ப ஓகே ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஓகே டிவோர்ஸ், அந்த ஒரு சிம்பிளா வந்துட்டு அது முந்திய மாதிரி. இப்ப நாங்க ஊருக்கு பழைய பயந்து அவங்க அம்மா பயந்து நினைப்பேன் அம்மா அப்படி எல்லாம் நினைப்பேன் நாங்க வேற இருக்கிற மாதிரி
1: அனுசரிச்சு
3: போகணும் இது வந்து அதுக்கு குறைவா இருக்குது கட்டாயமே. இப்ப இது முந்தி இருக்கக்குள்ள எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் சண்டை வேற இல்லையா, ஆர்குமெண்ட் வேற இல்லையா, எல்லாமே வரும். ஆனா நாங்க அதை ஈஸியா எடுத்துட்டு ஓகே அடுத்த கட்டம் பிள்ளைகள் அப்படி இப்படி சமூகம் அதுகளையெல்லாம் பார்த்து நாங்க பொறுமையா பொறுத்து போறோம். அது பெண்களும் சரி ஆண்களும் சரி, இப்ப நானு ரெண்டானே ஹஸ்பண்ட் ரெண்டானே ரெண்டு சைடுலயும் நாங்க பொறுத்து போறோம் அதை அனுசரிச்சு கொண்டு. ஆனா இப்பத்தைய பிள்ளைகள் அப்படி அந்த ஊருக்கு சமுதாயத்துக்கு எல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. எனக்கும் உங்களுக்கும் பிடிக்க இல்லையா ஓகே விளக்குவோம் அவ்வளவுதான், அம்மா இல்லாத செய்வினம் அப்பா வரி பண்ணிவிடும் அப்படி எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவைக்கு இல்லையாண்டா அந்த இடத்துக்கு ஃப்ரீடமா கொடுத்து நாங்க தான் வளர்த்து வச்சுக்கிறோம் பிள்ளைகளை. பொம்பளை பிள்ளையாண்டா ஆம்பளை பிள்ளையாண்டா நாங்க தான் அப்படி வளர்த்து வச்சிருக்கோம். அப்ப அப்ப அப்படி வளர்த்து வச்சு போட்டு இல்ல நீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்றது அது எங்களுக்கு அவங்க அந்த ரைட்ஸ் தர போறது இல்ல. நாங்களே தான் அந்த முடிவுரையும் எடுக்கினோம். ஆனா முந்தைய காலகட்டத்துல அப்படி இல்லை. நாங்க அம்மா அப்பா பிற சமூகம் பிற ஊர் உறவு அப்படி எல்லாம் பார்த்துதான் நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்க இப்ப வந்து அப்படி இல்லை. எனக்கும் உங்களுக்குமா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கல. ரெண்டு பேரும் டிவோர்ஸ் மேபி தாய் தகப்பனுக்கே பிறகுதான் சொல்லுவீங்க ஓகே நாங்க டிவோர்ஸ் எடுக்க போறோம்னு. அந்தளத்துக்கு இந்த அவே இப்ப பொம்பளை பிள்ளைகளும் சரி ஆம்பளை பிள்ளைகளும் சரி மோர் இண்டிபெண்டன்டா வளரீங்க. ஒரு நாள் ஒரு நாள் டிபெண்ட் பண்ணித்தான் இருக்கணும்ன்ற கட்டம் இங்க இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் பொம்பளைகளும் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி சண்டகாலே நிக்கக்கூடிய அளவுக்கு படிச்சிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் படிச்சா இல்லைன்னு தான் சொல்ல வரல. எல்லாருமே யூனிவர்சிட்டி முடிச்சு டிகிரி முடிச்சு ஒவ்வொரு வேலையில இருக்கலாம். அப்ப ரெண்டு பேருக்கும் தாங்கள் தனியே வாழக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குது ஆண்களுக்கு சரி பெண்களுக்கும் சரி. அப்ப ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்ன்ற கட்டாயம் இந்த நாட்டுல இல்லை. அப்ப அவை அதை ஈஸியா முடிவு எடுக்கணும். இப்ப நாங்கள் எல்லாம் இப்ப நாங்களே சொல்லல இப்ப எங்க அம்மா பண காலத்துல திருவிழ அப்பாவை டிபெண்ட் பண்ணித்தான் அம்மா இருந்திருப்பா. அதே மாதிரி ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணித்தான் மெட்டாக்கர் இருந்திருப்பா. அப்ப பைனான்சியல் சப்போர்ட்டோ ஏதோ பிசிக்கலோ ஏதோ சப்போர்ட் வந்து அவைக்கு கட்டாயம் தேவை. இப்பத்திய காலத்துல அது வந்து கட்டாயம் ஒரு ஆள் சப்போர்ட் மெட்டாலுக்கு தேவை என்றது இல்லை. அது இல்ல தேவை இல்லை என்று சொல்ல மாட்டேன். தேவை குறைவு அப்படி பாக்கு குறைவு. அப்ப என்னைக்கா ஈஸியா முடிவெடுத்துட்டு ஓகே சந்தோஷமா கழிச்சு பேசி ஓகே நீங்க போவோம் நாங்க இந்த பக்கம் போவோம். அதே இப்பத்திய பிள்ளைகள் எல்லாம் இந்த முந்தியெல்லாம் அந்த சொத்தை பிரிச்சு கொண்டாடுறது எல்லாமே வந்து அப்படித்தான் செய்யறதா. இப்ப அதுவும் ஒரு லோ இருக்கு ப்ரீநாப்னு சொல்லி ஏதோ ஒன்று சைன் பண்றது அந்த மாதிரி பண்றதுக்கு முதல் அது சைன் பண்ண நீங்க கேர்ள் வெரைக்க கொண்டு கேர்ள் டிவோர்ஸ் எடுத்த கொண்டு போவோம் போய் வெரைக்க கொண்டு போய் கொண்டு போவா ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கும் அந்த ஷேர் பண்ணி போகாது அப்படியெல்லாம் இப்ப இருக்கு. அதெல்லாம் முதலே பிள்ளையா ஜோசிக்குதுல என் மாதிரி பண்ண முதலே ஏண்டா ஒரு இது வந்தான்னு சொல்லி நாங்க எல்லாம் மாதிரி பண்ணீங்க அப்படி ஜோசிக்க மாட்டோம். டிவோர்ஸ் ஆனா என்ன ஆகும் எல்லாம் நாங்க ஜோசிச்சு வாரே இல்ல. இப்பத்தி பிள்ளைய மாதிரி பண்ண முதலே அதெல்லாம் ஜோசிச்சு கொண்டு தான் வருது கல்யாணம் அப்படின்னு. அப்ப நான் எந்த கருத்தும்படி ஆண்கள் பெண்கள் வந்து இப்ப முதல் அவர் சொன்ன மாதிரி 50-50 தான். ஆனா அது சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எல்லாம் வேற காரணங்கள் தான் அதை டிசைட் பண்ணதோடைய ஆண்களா பெண்களான்னு சொல்லி சொல்லு.
1: ஆனால் உங்களுக்கு கருதின்படி ஆண்கள் தான் பெண்கள் தான் முன்னெடுத்து கொண்டு செல்கிறார்கள்.
3: பெண்கள் தான் இனிஷியேட் பண்ணினம் வந்து நான் சொல்றேன். ஆனா அதுக்கு ரீசன் வந்து ஆண்களாயும் இருக்கலாம் பெண்களாயும் இருக்கலாம். அந்த முன்னெடுத்து கொண்டு போறது
1: பெண்களா இருக்கலாம். பார்க்கலாம் அழகாக கண்டிப்பாக. நன்றி
3: நன்றி.
1: ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நான் ராஜ் கதைக்குறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க ராஜ்?
4: எல்லாரும் தனிய தனிய தண்டன் கால நிக்கிறதால அடுத்த முடிவை நான் எடுத்து கொண்டு போனா தனக்கு எந்த பாதிப்பும் இல்லையாண்டு யோசிக்கிறோம். இப்ப அந்த காலத்துல ஆம்பளைகள் எவ்வளவுதான் எத்தனை இடங்களுக்கு போய் வெளிநாடு போய் எல்லாட்டி தண்டு வேலை செய்தண்டு உழைச்சி எத்தனை புள்ள பொம்பளை பிள்ளைகள் 10 பேர் இருந்தாலும் கல்யாணம் கட்டி வச்சு அந்த இதுல செய்யணும். ஆனா இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த ரைட்ஸ் வந்தோடனே அவ்வளவு டெடிக்கேஷன் இல்லை விளங்குதானே. இப்ப இவ தங்கட கால தங்களுக்கு காசு வந்து கையில வந்தோடனே எல்லாட்டி தாங்க உழைக்கிற ஒரு உத்தியோகமோ எல்லாட்டி மனுஷனை விட கூட சம்பளமோ அப்படி எல்லாம் கிடைச்சோடனே மற்றது இங்க கூடுதலா பாத்தீங்கன்னா ஏர்லியாவே டிவோர்ஸ் எடுக்கிறேன். ஏனென்றா அடுத்த மேரி பண்றதுக்கோ அடுத்த பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ பிடிக்கிறதுக்கு மோர் சான்ஸ் இருக்கு. ஆனா ஊர்ல ஒரு டிவோர்ஸ் நிறைய இல்ல இப்பத்த காலங்கள்ல இருக்குது. இது முடிஞ்சால் ஒரு ஆள் மனுஷனோ மனுஷியோ போனால் அவற்ற லைஃப் அப் டு டை அவர் அப்படியே தனியாளா இருந்துதான் போயிடுறாரு. இங்க வேறு மேரி பண்ணி 2-3 இயர்ஸ்க்குள்ளேயே டிவோர்ஸ் எடுத்தால் ஓகே அடுத்தது இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஆளை தன் லைஃப் பார்ட்னராவோ இல்லாட்டி சேர்ந்திருக்கிற ஒரு ஆளா பிடிக்கிறதுக்கான மோர் சான்ஸ்கள் இருக்குது. மற்றது கூடுதலா இப்பத்த என்னன்னு சொல்றது இப்பத்த நவீன உலகத்துல எல்லா விதமான வெளி இதுகளை மீடியா இதுகள்ல பார்த்து பார்த்து தங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வளைக்கணும். அதுகளாலேயும்தான் டிவோர்ஸ் இதுகள் வருது. அது அந்த இன்னொரு சகோதரி சொன்ன மாதிரி பொம்பளையால்தான் இப்ப ஆம்பளையால் ஒரு அளவு சரிச்சு கிரிச்சு கொஞ்சம் காலப்போக்கில் சரியா வரும், நாங்கள் கொஞ்சம் சேர்ந்து வாழக்கூடிய சான்ஸ் எடுப்போம் அப்படி இப்படி என்று யோசிச்சாலும் பொம்பளையால் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடணும்ன்ற மாதிரி தான் டக்கண்டு முடிவெடுக்க. அதனால பொம்பளை பிள்ளை எல்லாம் கூடுதலா நினைக்கிறேன் வெளியில வரையினவன்
1: எவ்வளவு காதல் திருமணமாக இருந்தாலுமே பெண்கள் தான் அதை முன்னோக்கி செல்கிறார்கள்.
4: ஆமா ஆமா ஆமா, இதுக்குள்ளால நான் எஸ்கேப் ஆயிடணும்ன்ற மாதிரி அதை வரையினம். ஆனா ஆம்பளை எல்லாம் பிள்ளை இல்லாட்டி சில ஆம்பளைகள் சரியில்லைன்றதும் இருக்கு. பொம்பளைகளும் கூடுதலா அதாவது சின்ன சின்ன பிரச்சனையால தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி அதை குடும்பத்துக்குள்ளே அதிகரிச்சு அதிகரிச்சு அது ஒரு சந்தோஷமே இல்லாத இதா போகுது. மற்றது பொம்பளை பிள்ளைகளுக்கு கூடுதலான பேரண்ட் சப்போர்ட்டுகளும் இருக்குது. நீ அதை விட்டா பரவாயில்ல நான் பாப்பேன் அது இதுகள்ன்ற சப்போர்ட்டுகளும் கூடுதலா இருக்கு. ஈவன் ஊர்ல இருந்து இங்க வந்தாக்களுக்கு கூட ஊர்ல இருக்கிற அம்மா அப்பா எல்லாம் கூடுதலா ஏதா ஏத்தி விடுறேன்னு சொல்லிவிடும். அப்படி அப்படியான இதுகளை குடும்பம் இப்படி அவன் லைஃப் வேற, கனடா லைஃப் வேற, வெளிநாட்டு லைஃப் வேற, அவன் சொல்ற அட்வைஸ் எல்லாம் இங்க இருக்கிற குடும்பத்தை குலைக்கிற மாதிரி முடியும் முடிய சரி கட்டுற மாதிரி நடக்கான்னு நினைக்கிறேன்.
1: சேர்த்து வைப்பதை விட குலைத்து விடுவதுதான்
4: குலைச்சு குலைச்சு வைக்கிறது எல்லாம் குறுகியா இருக்கிறோம். ஏனென்றால் அவ தாங்கள் இருந்தது தங்கட லைஃப் ஸ்டைல சொல்ல சொல்ல சொல்ல அது இங்க வேற மாதிரி லைஃப் ஸ்டைல். இதை அதை ஃபலோ பண்ணிச்சினமெண்டா சண்டைகளும் சச்சரவுகளும் தான் வரும். அதால மோஸ்ட்லி மோஸ்ட்லி பிரச்சனைக்கு அல்லாட்டி அதை குடும்பத்தை டக்கண்டு குலைச்சு வெளியில போறதுக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன். பொறுமை வந்து
1: பெண்களுக்கு மட்டும்தான் குறைவா அல்லது ஆண்களுக்கும் குறைவா?
4: ஆம்பளைகள் அதாவது ஒரு அளவுக்கு இழுத்து கொண்டு மற்றவங்களுக்கு கம்பேரிங் கனவேற கம்பேர் பண்ணாதான் தெரியும். நாங்கள் எந்த இதுல பாக்க கொஞ்சம் சரிச்சுக்கிறிச்சு ஒரு அளவுக்கு காட்டி திருப்பி ஈவன் ஒரு டிவோர்ஸ் போய் திரும்பி வந்து சேர்ந்தாக்கள் எல்லாம் இருக்கணும்.
1: கண்டிப்பா
4: அப்படி எல்லாம் இருக்கணும். அந்த அந்த அந்த அந்த திரும்பி வந்து சேர்ற ஆக்களுக்கு இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அத உள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு மாதிரி சரி கட்டிருந்தா வழியில தெரிஞ்சிருக்காது
1: தெரிஞ்சிருக்காது.
4: அப்ப நீங்கள் அதை இப்படி அப்படி ஆக்கி உங்களோட குடும்பத்தை ரோட்டு கொண்டாடுறது உங்களோட நீங்கள் தான் செய்யறீங்க. ஏனென்றா அதுக்குள்ள அந்த அளவுக்கான அவகாசத்தை கொடுக்காம அவசரப்படுறது. ஏனென்றா மோஸ்ட்லி மரி பண்ணி ஒரு 5 இயர்ஸ் நாங்கள் நானும் லவ் பண்ணி 10 இயர்ஸ் லவ் பண்ணி மரி பண்ணினான். அதுவும் 10 இயர்ஸ் அவ ஊர்ல இருந்து நான் போய் செய்தேன் ஆப்டர் 10 இயர்ஸ். பட் அந்த அப்படித்தான் லவ்வா இருந்தா கூட ஒரு 2-3 இயர்ஸ் உங்களுக்குள்ள ஒரு ஈகோ ஒன்று இருக்கு.
1: கண்டிப்பா
4: ஒரு ஈகோ இருக்கு.
1: சொல்வதை விட அந்த புரிந்துணர்வு குறைவாக இருக்கு.
4: புரிந்துணர்வு அதாவது எப்படித்தான் நீங்கள் லவ்வா கதைச்சான இவ்வளவு இதா தூரத்துல வச்சு செய்தா கூட கிட்ட வந்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வேற பாக்கும். அதாவது ஏதோ ஏதோ ஒன்று வருது அது எந்த அனுபவம். ஆனா அதை தாண்டிட்டீங்களா இன்றைக்கு எனக்கு 20th anniversary முடிஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் மாதிரி தான் இருக்கிறோம். அதுக்கான டைமை குடுக்கணும். மேக்ஸிமம் 5 இயர்ஸுக்குள்ள டிவோர்ஸ் அண்டி.
1: ஆமா
4: அதுதான் பிரச்சனை.
1: அழகாக பகிர்ந்து கொண்டிருக்க நிறைய தகவல்கள் சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி
4: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: ரெண்டு பேரும் தனியே இருந்து முடிவே
1: அது வந்து ஆண் மட்டும் தான் அப்படி சொல்கிறாரா இல்ல பெண்ணும் சொல்லுவார்களா?
5: இல்ல ஆண் வந்து அவர் ஒரு பிள்ளைய விட்டுட்டு வந்தாலும் எனிவே பாட்டிக்கோ இங்கோ என்னவோ சில வேலை பெண்களுக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல அவங்க குடிக்கிறது சில பத்திரம் கொள்றது சில பழக்க வழக்கங்கள் இருக்குது என்ன அப்படி இதே அவைகளுக்கு பிடிக்கல என்றால் இப்ப லவ் பண்ணைக்குள்ள சரி அவைக்குள்ள இவர் சீக்கிரம் பத்திரதோ பிடிக்கிறதோ அந்த கேளுக்கு தெரியல அப்புறம் மாதிரி பண்ண அப்புறம் தெரிய வந்துட்டு இருந்தால் ஆர்கியூமெண்ட் வரும். அப்ப அவ கேட்டாண்டால் இவர் ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஸ்டைல்ல யூஏட்டில் இருந்து மீன் தான் சொல்றான் தேடி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி கலத்து கொண்டு இருந்தால் அப்போ கடைசியா இவர் அனுப்பில இவர் சொல்லுவர் அப்ப அந்த பிள்ளை ஒன்று செய்யறாரு தனியா இருந்தாலுமே தண்டை தானா யோசிக்கும் இவரும் தண்டை முடிஞ்சு ஃபைனலி முடிவு எடுத்துட்டு தான் ரெண்டு பேரும் கதைக்கு நீ தவிர கதைக்கு போட்டு முடிவு எடுக்கிறையில கையில தீர்ப்பு வைத்திருக்கா பிறகு ரெண்டு பேருமோ நாங்களோ சாய் தப்பு போய் கதைச்சாலுமே அங்க இஷ்டம் போயிட்டு வேண்டாம் அவ பிள்ளையும் சரி இவரா கூடுதலா 90% தான் ஆண் தான் கூடுதலா முடிவெடுப்பாரு ஏனென்றால் அவருக்கு அவருக்கு ஹீ வாண்ட் டு என்ஜாய் அவருக்கு இங்க தண்ணியில எப்பவும் ஒருத்தர் நல்லவனா நடிக்கிறாண்டா அவரெல்லாம் கூட பிள்ளையா இருக்கும் அவர் தந்தை தப்ப மறக்கிறதுக்காக தான் நல்லவ மாறி அந்த பிள்ளையில வயசுல பழிய சொல்லி தான் நல்ல பிள்ளை மாறி அவ வேண்டாமா
1: அது வந்து இப்ப ஆண் மட்டும் இல்லாத பெண்ணும் கூடுதலாக செய்கிறார்கள் தானே
5: இல்ல இப்ப சும்மா பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த பிள்ளை வந்து அந்த குழந்தையோட 30-42 என்னவோ வீட்டுல இருக்கும் வெளிக்கிறாமல் கோயிலுக்கு போக மாட்டேங்குது நான் சும்மா சொல்றேன்னு தெரியாது அதே நேரம் இவருக்கு வீட்டுல பிராசு இல்ல அவ குழந்தைகளுக்கு இவர் என்ற இவர் அவுட் சைட் படிகளோட போய் பாட்டு போடுவர் கொள்ளுவர் வீட்டுல லேட்டா வருவர் கொள்ளுவர் அப்ப அவ தனியா இருக்கிற பிள்ளை கூட தனியா செப்பரேட்டா இருந்துச்சு இந்த அப்ப அம்மா அம்மா அப்பா அம்மா இருந்தா வேற இவ தனியா இருந்தால் அந்த பிள்ளை தனியா தானே இருக்கும் அந்த குழந்தையோட தனியா இருக்கும் அத இங்க நான் என்ன பொருத்தமல்ல தகப்பன் பரி பண்ணி வைஃப இருந்து குழந்தை பார்த்தேன் நான் கூட எங்க ரெண்டு பிள்ளைகளோட பிறந்து கூட நான் வீட்டுல இருக்கல நான் வேலை செய்தோண்டுதான் இருந்தேன் அப்ப
1: ஆனால் இப்பொழுதைய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் வந்து தங்களுடைய 50-50 எடுத்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகள் பராமரிப்புல இருந்து தங்களுடைய வீட்டு வேலைகள் எல்லாமே முந்தைய காலகட்டத்தில் அது மிகவும் மருதாக இருந்தது இப்ப வந்து அவர்கள் 50-50 எடுத்துக் கொள்கிறார்கள் தானே
5: இப்பதானே இந்த லோ வந்தது சட்டம் முந்தி அப்படி இல்லையே முந்தி மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்தது இல்லையே இப்பதானே கொடுக்க தொடங்கினது கொஞ்ச காலம் தானே முந்தி இல்ல நாங்க இதுக்குள்ள தனியா அந்த பேபி இல்ல அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் ஹஸ்பண்ட் அவர் நாங்க கண்டினியூஸ்லி வேலை செய்யணும் இதுக்கு சேஞ்ச் பெனிஃபிட் ஒன்று தான் வேறு இது இப்ப கிட்ட இல்ல தான் வந்தது ஒரு லெஸ் தேன் 10 நினைக்கிறேன்
1: லீவு கொடுத்தால் தான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்ல ரைட் மனதுல தோன்றினால் அது செய்யலாம்
5: ஓ ஆனா அதே நேரம் குழந்தையும் பிறந்துட்டா அவர் ஒரு வேலை செய்து கொண்டு வீட்டுல இருந்தவர் ரெண்டாவது வேலை கட்டாயம் செய்தே தீரணும் மன கூடுதலே எல்லாரும் ரெண்டு வேலை செல்வகுமார் செய்த மாதிரி எல்லாருமே பழையாக ரெண்டு வேலை தான் செய்து கொண்டு இருந்தவர் ஆனா இந்த பிள்ளைகள் இருந்தா ஆனால் என்ன கூடுதலா இந்த காசுகளை எடுத்து வீட்டுக்கு நாங்க அனுப்புறது வீட்டுக்காரரை கூப்பிடுறது அந்த கூடுதலா பெண் வீட்டுக்காரரை இந்த கூப்பிட்டது பிறகு இவர் தந்த வீட்டுக்காரரை தான் கூப்பிட்டு இருப்பார் கொள்வர் கூப்பிட்டு அப்போ மாரி பண்ணாமலே ஆக்கிறீங்க இங்க வந்து இவர்கள் வந்து பழைய காலத்தை எங்களாப்பா அந்த அம்மா கால கதையை கதைச்சு இங்க இனி செய்யலாது எங்களை கால கதையை கதைச்சு இந்த பிள்ளைகளை வளர்க்க இல்லாது தெரியாது நான் இலங்கையில வளர்ந்த விதம் வந்து எந்த பிள்ளைக்கு சொன்னா அவள் திரிஞ்சிட்டு போவாள் என்ன சுப்படிய ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லை அது முடிஞ்சுது அந்த கலாச்சாரம் அதெல்லாம் முடிஞ்சு இங்க நாங்களே எங்களை சேஞ்ச் பண்ணி கொண்டு பிள்ளைகளை வாழ்றதுதான் தெரியும் ஆனா எடுக்கிற முடிவு அவன் தான் நீ என்ன எடுத்தாலும் ரெண்டு பேரும் தனியா கதைச்சு நல்ல முடிவு எடுக்க இப்ப தாய்தப்பன் இல்லாம எங்கிற காலம் மாதிரி தனியா இருந்திருந்தா ரெண்டு பேரும் தான் முடிவு எடுக்க போயினும் இப்ப தாய்தப்பன் தான் இது சொல்றீங்களே என்ன யாரு இதை லிசன் பண்ணணும் அப்படி இல்லதானே தனியா தானே முடிவு எடுக்கிறது அப்ப இருந்த எனக்கு தெரியும் ரெண்டு குடும்பம் தான் இங்க இருந்தது நாங்க வந்த காலத்துல ஓ எனக்கு தெரியுமா இருக்குல்ல நான் போயிருக்கு அப்ப பிறகுதான் அப்பா அம்மா எல்லாம் வந்ததுன்றது இங்க வந்து நாங்க இங்க பண்ணாமல அவர் ரெண்டு பேரையும் தனியை விட்டுட்டு தனியவே நீங்க என்ன செய்யுங்கிறது விட்டுட்டு இருக்க வழியா அழுதொண்டு வந்தாலும் வீட்டுக்கா இருக்க கூடாது என்ன பொறுத்தமில்லை
1: கூடுதலாக உங்கள் கருத்தின்படி ஆண்கள் தான் அந்த முடிவை எடுக்கிறார்கள்
5: ஆண்கள் தான் எடுக்கணும் ஏனென்றால் அவை ஆப்பர்ச்சுனிட்டி அவை தன் கையில தான் எல்லாம் இருக்க சரியான தப்பு அந்த பிள்ளைக்கு வந்த ஒரு இடம் நாங்க அப்படி என்ற அந்த பிள்ளைக்கு ஒரு இடம் இல்லையா அதை என்ன சும்மா நாங்க அடிமை தீவிர மாதிரி அது கூடாது என்ன பொறுத்தவங்கள இது நல்லா எல்லாரும் சொன்னதுக்கு நல்லா இப்ப நீங்க கேட்டது என்ன பொருத்தமெல்லாம் ஆண்கள் தான் அதே நேரம் பெண்கள் முடிவெடுத்து கலக்காம ரெண்டு பேரும் கலைச்சு தந்தை குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக பிள்ளைக்காக வாழணும் தந்தை சகோதரங்கள் அதுகள் முடிஞ்சது அந்த கதைகளுக்கு நீ கதைக்க தேவையில்லை நீங்களும் தந்தை பிள்ளைக்காக இங்க கட்டாயம் மட்டுமே இருக்கணும் நீங்க இத கொண்டாந்த டாபிக் எல்லாம் ஆறாள் இந்த டிவோர்ஸ் அடுத்த முறை எப்படி டிவோர்ஸ் எடுக்கலாம் ஒரு இது கொண்டு வாங்க
1: நீங்க முதலாவது எடுப்பீங்களா
5: இல்ல அது தெரியாம தானே இப்ப 38 வருஷமா இருக்கேன்
1: நன்றி நன்றி
5: வணக்கம்
1: நன்றி அலை எப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
6: வணக்கம் ராஜி குவதாஸ் கேக்குறேன்
1: வணக்கம்
6: நினைச்சு அந்த காலத்துல எனக்கு தெரிய சில குடும்பங்கள்ல கணவன் மேர் பெரிய குடிகாரரா இருப்பார்கள் சில பேர் சூதாடிகளா இருப்பார்கள் அவர்கள் கொடுக்கிற கஷ்டங்கள் மனைவி மேற்கு நிரம்பரம் கணக்கா இருக்கும் ஆனால் இன்னும் தெரியாது அனுசரிச்சு வாழ்ந்தவைதான் இருக்கு அதை சாட்டி பிரிஞ்சு
1: போகவில்லை
6: ஏதோ கண்ணீர் போயினமோ என்ன செய்யணுமோ தெரியாது ஆனால் வாழ்ல நம்மளுக்கு ஒற்றுமையா இருந்திருக்கிறோம் அப்படியெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இங்கே இப்ப இங்க வந்த பிறகு நான் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கு என் மூன்று பிள்ளைகளையும் திருமணம் செய்யக்கும் முதலே அவர்களுக்கு சின்ன வயதுல இருந்தே புத்தி போய் சொல்லி இருக்கிறேன் நிறைய தடவை இப்ப உங்கள்ட்ட அம்மா காதை தந்து நீங்கள் போய் மரக்கறி வாங்கி வாண்டு உங்களை அனுப்பினால் நீங்கள் கொண்டு வர்ற மரக்கறிகள் ஒன்றும் சமையலுக்கு உதவாமத்தான் இருக்கும் இதே வேளை நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு நல்ல பழத்தறி வளர்ந்த பிறகு உங்களிடம் அனுப்பினால் உங்களுக்கு தெரியும் எப்படி மரக்கறி வாங்கணும் அதே மாதிரி இந்த காதல் என்றதும் வந்து ஒரு முறையான காலகட்டத்துல வர வேணும் எடுத்தும் கவுதேண்டு 15-16 வயதுல 18 வயதுல காதல் வந்து 10 வருஷம் காதலிச்சா போல அங்க ஒன்றும் நடவாது காதல் என்றது ஒரு பக்குவப்பட்ட பிறகு இரு ஒருவர் புரிந்து கொண்டு வர்ற காதல் வேற மற்றபடி இந்த கண்ணுக்கு அழகு எது வரை கையில் கிடைக்கும் நாள் வரை என்ற ஒரு பாட்டு இருக்கு அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நிச்சயமாக ரெண்டு பேரும் அனுசரிச்சு போகும் ரெண்டு கையும் தட்டுறாதான் செப்டம்பர் அப்ப திருமணம் எத்தனை பேர் நீங்க சொல்றது நான் கேட்டிருக்கிறேன் மணமேடையில வீடியோ போட்டோ எடுக்கிறாக்களே எனக்கு தெரியும் போட்டோ எடுத்தவர் அல்பத்துல போட்டு கொண்டு போய் கொடுக்க போக நாங்க பிரிஞ்சு விட்டோம் எங்களுக்கு வேண்டாம் வருஷ கணக்கா கூட வாழையில் இல்ல மாதங்களோட வாழையில் மற்றது இப்ப இன்னொரு பொறுப்பிட்ட தன்மை வாழ்ந்து விட்டது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யாமலே சேர்ந்து வாழ்கிறார் சேர்ந்து வாழ்ந்து ரெண்டு வருடத்துக்கு பிறகு திருமணம் செய்கிறவையும் இருக்கு ரெண்டு வருடத்துக்கு பிறகு அப்படியே விட்டு விலகி பேசாம இருக்கிறவையும் இருக்கு அப்ப இப்படியா கொடுத்த சம்பிரதாயங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்தபடியால் இந்த நாடு கொடுத்த சட்டத்திட்டங்கள் கொடுத்த இடங்களால மற்றது ரெண்டு பேரும் வேலைக்கு போய் உழைக்கிறோம் அவன் இல்லாட்டா என்ன நான் இருப்பேன் நான் இல்லாட்டா என்ன இன்றைக்கு விட்டுட்டு போறான் நாளைக்கு இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு போகலாம் என்ற பண்பாடு வந்துடுது
1: அந்த அளவுக்கு மீறி ஒரு சுதந்திரம் சொல்ல முடியுமா
6: நிச்சயமாக இங்க கொஞ்சம் சுதந்திரம் அதாவது பெற்றோர் நிச்சயமாக ஓரளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து திரும்ப இன்னொருவனிடம் ஒப்படைக்கும் பிறையோ அது மட்டும் அவர்களை பக்குவமாக வளர்த்திருக்க
1: வேண்டும்
6: அப்ப சுதந்திரம் அளவுக்கு முடி இருக்க முடியாது தானே பெற்றோரை விட்டு போய் வேறு லிவ் அண்ட் டுகெதர் என்ன லிவ் டுகெதர் ரெண்டு பேரும் தனி வாழ்க்கை வாழிடும் மற்ற ஒரு நேர் வந்து சொன்னா மணமகள் மணமேடுல தான் மணமக பாணாவன் அதே மணமகள் முக்காடு போட்டுக்கொண்டு வந்து முக்காடை கிளப்பி தாலி கட்டும் போதுதான் மணமகனும் மணமகளை பார்ப்பார் என்று தெரிஞ்சு வச்சிருக்கோம்
1: கண்டிப்பாக இரண்டு பேரும் அதே இடத்தை தான் பார்ப்பார்கள்
6: ஆமா இது அடிக்கடி இந்த கதை வருது ஏதோ பெண் தான் பாக்குறான் பார்த்து கொண்டிருக்காரு
1: ஆமா அது அது வந்து முந்தைய காலகட்டத்தில் அப்படி நடந்து கொண்டு நடந்தது ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் அப்படி இல்லை
6: இப்ப எல்லாரும் பார்த்து பேசி புரிஞ்சு கொண்டுதான் திருமணம் ஜெயிக்கணும் திருமணம் என்றது அந்த காலத்துல சொல்லுவாரோ 1000 காலத்து பெயர் உண்டு திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ஆனா இப்ப திருமணம் என்றது அவர்கள் தாங்களாகவே நிச்சயத்துக் கொள்கிறார்கள் எங்களுக்கு எங்களுக்கு திருமணம் நடந்து இப்ப 44 வருஷம் 44 வருஷம் பிறகுது. எத்தனை சண்டை போட்டிருப்போம், சண்டை போடாம வாழ முடியுமா?
1: கண்டிப்பாக
6: யாரும் சண்டை போடாம வாழ முடியாது. ஆனா சண்டை போட்டால் பிறகு அடுத்த நிமிஷம் இல்லாட்டியா ஒரு அட்லீஸ்ட் 3 மணித்தேழம் 4 மணித்தேழத்துக்குள்ள இந்த சண்டை சமாதானம் ஆயிடும்.
1: அது விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் சொல்ல முடியும்.
6: அதுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கும்,
1: கண்டிப்பா
6: ரெண்டு பேருக்கும் இருக்கும். ஒரு ஆளை மட்டும் ஒரு ஆள் குற்றம் சாட்ட வேண்டாம்.
1: ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் அந்த திருமண முறிவை வந்து யார் எடுத்துக்கொள்ள முக்கியமாக அதை கையாளுகிறார்கள் நீங்க நினைக்கிறீங்க? அதனால் அதுக்கான முடிவை முதலில் யார் கையாளுகிறார்கள் என்று?
6: யார் கையாளுகிறார்கள் என்று சொல்வதென்றால் நான் என்னால சொல்ல முடியல. ரெண்டு பேரும் தான் கையாளுகிறார்கள். ஆனால் ஒரு பெண் தான் தனியா இவரை விட்டுட்டு போய் தனியா ஜீவிக்க போறேன் என்று முடிவெடுக்கும் போது அந்த பெண்ணுக்குள்ள துணிவு கூடும். சில இடங்களில் ஆணை அலையிறார், சில இடங்களில் பெண்களும் அலையும். ஆணை அலையும் போது தனியா அலையிறார், பெண்கள் அலையும் போது 3 பிள்ளைகளோட 2 பிள்ளைகளோட அலையிறார். பத்தாவதுக்கு இன்னும் ஒன்று தீர்ப்பு கொடுக்கும், கோர்ட் தீர்ப்பும் பிள்ளைகளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், படி கட்டணும். அதையும் கொடுக்காமல் இருக்கிறவர்களையும் நான்
1: பார்த்திருக்கேன்.
6: நிச்சயமா அனுசரித்து ரெண்டு பேரும் வாழ்க்கையில சண்டை வராம இருக்காது, சண்டை வரும், சச்சரவு வரும். அது மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லி வைக்கணும். நான் என்னது பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சுக்கோ, நீங்க ரெண்டு மூணு ஒரு நாளும் நீங்கள் கணவன்மாரோட சண்டை போட்டுக்கொண்டு இந்த வீட்டுக்கு நீங்க வந்து இருக்கலாம்னு நினைக்க கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கொள்ளணும். அவர்களுக்கும் ஒரு ஆளுக்கு அப்படி பிரச்சனை வந்தது, ஆனால் தங்களுக்கு அதை அவங்களே சால்வ் பண்ணி போட்டோம் ப்ராப்ளம். அது அது ஓரளவுக்கு புரிந்துணர்வு வந்தாலும் அதெல்லாம் தன்பாட்டில் நடக்கும்.
1: கண்டிப்பா
6: புரிந்துணர்வு இல்லாமல், அதாவது என்னன்னு சொல்றது, இந்த புறக்கவர்ச்சியில மட்டும் காதலை பார்க்கக்கூடாது. இப்ப அந்த நாளையில சொல்லுங்கள், குணத்தை எப்படி பார்க்கறது? ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது எப்படி குணத்தை பார்ப்பேன்? இப்ப நீங்க குணத்தை பார்த்துதான் கல்யாணம் கட்டிருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் பழகி கல்யாணம் கட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு குணம் தெரியாமல இருக்கு, முடித்தப்பதான தெரியறது. அப்ப இந்த மதப்பழக்கத்துக்கு இருவரும் அடிமை ஆகிறார்கள். அது இன்னமும் ஒரு மகிழ்ச்சிக்காக அடிமையாகிறார்கள். காலப்போக்கில் அதுவே விபரீதமாகவும் முடிவாக வருது. சிலதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அது எங்களை சமுதாயம் திருந்தி வாழணும். இந்த விவாகரத்தன்ற அளவுக்கு போகாமல் ஓரளவுக்கு மற்றவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி மீளும் ஒற்றுமையாக்குனா நல்லது. இப்போ எங்கிற காலத்துக்கு முந்தின எங்கிற காலத்துல எல்லாம் நாங்கள் ஒரு 10 ஃபார்ம் ஃபில் அப் பண்ண போறோம் என்றால் அந்த ஃபார்ம்ல ஒரு கேள்வி வரும், பெற்றோர் கல்யாணம் முடித்தவர்களா? அந்த அதற்கு நாங்க பதில் எழுதுறது சமயாசாரப்படி. இப்ப என்ன மாதிரி திருமணம் முடிக்காம சேர்ந்து வாழிடுவோம் அப்ப அதே மாதிரிதான். ஆனா அப்ப திருமணம் ஒன்று நடந்திருக்கும், தாலி கட்டி இருப்பார்கள், எல்லாம் நடந்திருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்காது. அப்ப சமயாச்சாரப்படி என்றுதான் அப்ப திருமணத்துல எழுதுறது அந்த இதுல பத்திரன்ற. அப்ப சிலதுகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அந்த காலத்துல நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக குடும்பத்துக்குள்ள ஊருக்குள்ள ஒரு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை பெருசா வந்தால் ஊர் என்ன நிற்கும், அயல் என்ன நிற்கும் என்றெல்லாம் ஒரு பயபக்தி இருந்தது. இப்ப அந்த பயபக்தி ஒண்ணும் இல்லை. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யார் இருக்கண்டு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்போ யாருக்கு யார் பயப்படணும்?
1: கண்டிப்பா
6: அந்த பயம் இன்றைக்கு வருகுதோ அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரெண்டு பேர்லேயும் தான் காரணம், ஒரு ஆளை மட்டும் சொல்ல முடியாது. இது என் தன்னை ஆண்கள் என்று சொல்றது, நான் மறக்கிறேன், ஆண்களாக இருக்க முடியாது. கடைசி மட்டும்
7: சரிதான். ஆனாலும் நான் வந்து சொல்லுவது வந்து முக்கியமானது வந்து கூடுதலா வந்து ஒரு 49% ஆண்களும் 51% பெண்களும்
1: சொல்லுவேன்.
7: ஒரு சதவீதம் கொஞ்சம் கூட குடுக்கறாங்க.
1: அப்படி என்றால் பெண்கள் தான் காரணம் கூட?
8: பெண்கள் தான் கனவா நடக்க வீத்தனம் இருக்குது. முந்தி வந்து ஏன் இப்படி இல்லைன்றா, ஆண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, பெண்கள் வந்து வீடை வந்து பாக்குறாங்க, பிள்ளைகள் அது இதை பார்க்கும்போது அவங்க வந்து வீட்டு நிர்வாகத்தை பெண்கள் பாக்குறாங்க. ஆண்கள் வேலையை போயிட்டு அந்த சம்பளத்தை கொண்டு வந்து பெண்களோட கையில கொடுக்குறது. ஓகே, அப்ப பெண்கள் வந்து நிர்வாகம் செஞ்சாங்க. இப்ப வந்து அப்படி இல்லை, இப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போறதால நீ சமைச்சா என்ன இன்றைக்கு, நான் சமைச்சா என்ன இன்றைக்கு, நான் சட்டிப்பாட்ட கழுவினா இன்றைக்கு, நாளைக்கு நீ சட்டிப்பாட கழுவினா என்ன. அப்ப அந்த அந்த ஈகோ பிரச்சனை வருது ரெண்டு பேருக்கு வேலைக்கு. ஓகே, இப்ப உமன் இண்டிபெண்டன்ட் என்று ஒன்று இருக்கு, அதே மாதிரி உமன் என்பவர்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே, அப்ப அது ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்றதால வந்து பெண்கள் வந்து தங்களுக்கான முடிவை வந்து அவங்களை அழைக்க முடியாத சில சாத்திய பிரச்சனைகள் வருது. அதோட அடுத்து கணவன் மனைவி பிரச்சனைய வந்து மூன்றாவது மனுஷங்களோட கடைசி வரையும் கலந்து ஆலோசிக்கவே கூடாது. கடைசி வரையும் அது உங்களோட பிரச்சனை, நீங்க ரெண்டு பேரும் மெச்சூர். நான் ஒரு கல்யாணம் கட்டுற வயசு வந்து கல்யாணம் கட்டி வாழ்ற ஆட்களுக்கு வந்து அவ்வளவு அறிவில்லாமலே இருக்கேன், அதுக்கே மூன்றாவது மனுஷங்களை கொண்டதுக்குள்ள போட்டு அவள் இப்படி செய்யறாள் இவன் இப்படி செய்யறான் எனக்கு என்னன்னா அவங்களுக்கா தெரியாது
1: உங்களோட பிரச்சனையே பெரிதாக்க மட்டும் தான் நினைக்கின்றேன்.
8: அப்ப அந்த நேரங்கள்ல மூணாவது மனுஷங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல கணவன் மனைவி மீது அன்யுன்யம் அந்த இதுன்னு சொல்லுவாங்க சாம்பத்தியம் வந்து மூன்றாம் மனுஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்க அடிச்சுக்கொண்டு ஒரு லவ் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜோ எது இருந்தாலும் நீங்க வந்து சண்டை பிடிக்கிறீங்க இன்றைக்குண்டா, நாளைக்கு ஒரு ஆள் வந்து ஓகே நம்ம அன்னிச்சிரு, அந்த விட்டு கொடுக்கற மனப்பாம்ப யாரு கூட இருந்தாலும் ஆண்களுக்கு தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பெண்களுக்கு தான் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ரெண்டு பேருக்கும் இருக்கணும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை நீங்க வந்து ஓகே நான் இந்த குடும்பம் எனக்கு வேணும், எனக்கு ஒரு மனைவி எனக்கு ஒரு பிள்ளைகள் எனக்கு ஒரு குடும்பம் வேணும்ன்ற ஒரு ஆண் எப்ப செஞ்சுக்கிறானோ அவன் வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனையில மறந்து பெண் தானே அதுக்கு என்ன வந்தது, அவங்களுக்கு விட்டு கொடுத்து போனா என்ன, ஏன் பொண்ணு பொம்பளையில தான் அந்த நேரம் விட்டு கொடுத்து போகணுமா இல்லையில ஆம்பளை விட்டு கொடுத்து போகலாம் எல்லா விஷயத்துல. அப்ப அவங்க செய்ய செய்ய அப்படி செய்ய ஒரு காலத்துலக்க அது மறந்துடும். ரெண்டு பேருக்கும் ஒரு வயசு வந்தோடனே அவங்களை வந்து என்னத்துக்கு இது இதுக்காக நாங்க சண்டை பிடிச்சி ஒரு சிந்திச்சு சிரிக்கிற நிலைமைக்கு வரும் அவளுக்கு எல்லாம் அந்த மெச்சூரிட்டி வந்துடும்.
1: ஆனால் அது வந்து ஒரு காலப்போக்குல தானே அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
8: அந்த காலப்போக்கு வரும் மட்டும் நம்ம எங்களை சகிச்சு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் வேணும் கட்டாயம். ஆனா இந்த சகிப்பு தன்மை வந்து ஒரு காலத்துலக்க போயிரும். அது வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, அடே மனைவி வந்து ஒரு கணவன் வந்து புரிஞ்சு கொள்வா அந்த காலத்துல. ஓகே, இல்லாட்டி ஒரு கணவன் தானே மனைவி வந்து எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்காள், நான் ஒருத்தன் நான் எந்த பிடிவாதம் இது தேவையா எனக்கு எந்த மாதிரி அந்த அந்த அது ஒரு ஒரு வயசுல ஒரு மெச்சூரிட்டி வந்து ரெண்டு பேரும் வந்து இணக்கம் வரும் அதுல. ஆனா அது மட்டும் கொஞ்சம் தாங்கி பிடிக்கணும். இப்ப ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்கடா உங்களுக்கு உடனே சக்சஸ் வராது, நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கு அதுலயே. அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணி அந்த பிசினஸ் சக்சஸ் வரும்போது நீங்க அது அடி இவ்வளவு கஷ்டப்பட்டோமே என்ற ஒரு யோசிப்பீங்கன்னா இந்த காலத்துல எல்லாம் சக்சஸ் ஆனப்பறம் அது அது வழியும் வந்து ஒரு ஒரு இன்பமான வழியா தான் இருக்கும். ஓகே, அப்ப அப்ப அந்த நேரத்தை நாங்க பாக்கும்போது விவாகரத்து வந்து ஏன்னா முந்தியக்கா நிறைய சொந்த பந்தங்கள் வீட்டுல இருக்கிறதால அந்த ஷேர் பண்ணி கொண்டு வந்து நாங்க நிறைய பிரச்சனைகளை அதாவது வீட்டு வேலைகள் ஈவன் கடன் சொல்லியோ இல்லாட்டி இப்ப சமாளிக்க முடியாது ஏதாவது நிறைய பேர் இருக்கும்போது சமாளிச்சு கொண்டு இருந்த காலம் போய் இப்ப எல்லாரும் தனி குடும்பத்தனம் தனித்தனியா தங்களுக்கான குடும்பம் வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் வாரது.
1: தனி குடித்தனங்களும் தனி குடித்தனமும் இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீர்களா?
8: கட்டாயம் ஏனென்றா ஆனா அதே நேரத்துல தனி குடித்தனம் வேணும் இந்த காலத்துல, ஏனென்றா அப்பதான் அவங்களுக்கும் வாழ்க்கை என்னன்னு தெரியும். தனி குடும்பம் தனி தனியா ஒரு ஆள் தங்க குடும்பத்தை நடத்து போகும்போதுதான் என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கு எப்படி அதை நாங்க சகிச்சு கொண்டு எப்படி வாழணும் அந்த மெச்சூரிட்டி அதுல கிடைக்கிறது வந்து தனி குடித்தால தான். ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த படம் கிடைக்காது. இப்ப நீங்க ஒரு குடும்பத்தோட இருந்து நீங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கும் போது திடீர்னு அந்த குடும்பம் இல்லாம போகும்போது நீங்க ஒரு நீங்க பயந்துருவீங்க, உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பயம் வரும் பதற்றங்கள வரும் சமாளிக்க நிலையா அப்ப இந்த நிலை வந்து வராம இருக்கணும்டா நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்களே ஃபேஸ் பண்ணி பழகணும். அப்ப அப்ப அந்த விஷயத்திலயும் நான் சொல்லுவேன் தனி குடும்பம் நல்லதுதான், ஒன்றா இருக்கிறத அதே நேரத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கிறது நல்லதுதான்.
1: மெச்சூரிட்டியா இருக்கணும், ஆனால் இருந்தாலுமே பெண்கள் தான் அதற்கான முன்னோக்கி செல்கிறார்கள். அப்படியா
8: அவங்க வந்து திடீர் திடீர் முடிவு சில வாயில வந்துருவதா அவங்க வாயில
9: அப்போ ஆண் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஓகே, இவள இந்த மனைவி ஓகே, அவள் விட்டு கொடுத்து போயில்ல, சரியப்பா நான் விட்டு கொடுத்து போறேனே, என்ன இப்ப வந்தது? இப்ப இவங்க சரியில்லைன்னு நீங்க இவங்களை விவாகரத்து பண்ணி வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்றீங்க, அந்த பொண்ணு அப்படியே பிஹேவ் பண்ணா எத்தனை பேர் நீங்க விவாகரத்து பண்ணி கொண்டு போய் வாழ்க்கை என்ன ஆகும் உங்களோட
1: வாழ்க்கை?
9: ரைட், ஓகே. அப்ப அந்த விஷயத்துல நாங்களும் கொஞ்சம் ஆண்கள் ஆண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறோம், ஏன்டா ஆண் திமிர் மாதிரி முந்திதான் ஆண்கள் திமிர் காட்டி கொண்டிருந்தாங்க, நான் ஆம்பளை இப்ப தேவை இல்லையா? அது எல்லாம் இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு பெண்கள் இல்ல, அவங்க பிள்ளையும் பாக்கணும், இது செய்யணும், கொஞ்சம் அவங்க சமைக்கிறாங்களா, நீங்க சட்டிப்பானை கழுவுங்க, அவங்க சட்டிப்பானை நீங்க வீட கூட்டுங்கப்பா, என்ன வந்தது, என்ன இதுல என்ன ஆம்பளை, என்ன அதுல என்ன ஆம்பளை வந்தது? அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ அவங்களுக்கும் பழக்குங்க, அத
1: புரிதல் இரண்டு பேரிடமும் இருக்க வேணும். அழகாக
9: சொன்னீர்களா, கூட்டக்கூடாது, வீடு கூட கூடாது, சட்டி பண்ண கல்வி சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, குடும்பம் வந்தா எல்லாம் ஒன்றுதான், ரெண்டு பேரும் புயல செஞ்சு மூக்கச்சு கட்டுறீங்க தானே, அதே மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து குடும்பங்களை நடத்த பாருங்க, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, அதுவும் இப்பத நிலைமையில பெண்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து கூடாது, அது பாவம் அவங்களுக்கு, அதான் உண்மை.
1: அழகாக நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள், இடம் சிறப்பு தமிக்கு நன்றி, நன்றி,
9: நன்றி, நன்றி.
1: ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம்
1: குயின்சன், சொல்லுங்க.
10: இது வந்து கால கொடுமை,
1: கால கொடுமை ஒரே வார்த்தை.
10: ஆமா
1: சொல்லுங்க.
10: எங்கட அப்பா அம்மா 10 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, பாசம் இருந்தது, அவன் பிரியவும் இல்ல, டிவோர்ஸும் மட்டும் சண்டை பிடிச்சினம், ஒன்றா சேர்ந்தினம், இப்போ ஒன்னா தான் இருக்கணும். இப்ப பெண்களுக்கு சுதந்திரம் கூடிது, அதனால பெண்கள் தான் அதிகமாக டிவோர்ஸ் அடைக்கணும். எந்த வாழ்க்கையில நடந்தது வந்து என்னன்னு சொல்ற, டிவோர்ஸ் கிடைக்குமா வந்து 10 வருஷமா காதலிச்சேன், உயிருக்கு உயிரான் மற்றது, ஒரு 3 வருஷம் தான் ஒன்றா வாழ்ந்திருப்போம். அப்ப 10 வருஷமா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அப்ப எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் அவ பழகினோம். ஒரு கட்டத்துக்கு மேல லைக் ஊரை சொல்லினோம், அதை சொல்லினோம்ட்டு டிவோர்ஸ் எடுத்து கொண்டு போயினோம். மறு தீர்மானமும் செய்யணும் இப்ப பெண்கள்,
1: ஆண்களும் செய்கிறார்கள் தானே,
10: ஆண்களும் செய்கிறார்கள், இப்ப பெண்களும் செய்யணும். அப்ப அவ்வளவு சுதந்திரம் வந்திருக்கு, என்னதான் சுதந்திரம் வந்தாலும் அந்த கெட்ட பேர் என்ன அது போவாது, ஒரு ஒரு மாதிரி பாப்பினம். இப்ப தாயும் தாப்பானும் செத்துட்டு நம்ம அந்த பொண்ணுண்ட சூசைட் பண்ணிதான் செத்தவன், அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அத மாதிரி பண்ணாம இருக்கிறா, அப்படி பல காரணங்கள் இருக்கு. ஒரு என்ன சொல்ற, ஒரு தாக்கம் இருக்கத்தான் நீ செய்யும், நீங்க டிவோர்ஸ் எடுத்துட்டு சும்மா போயிடலாம், அதுக்கான விளைவு இருக்கும். பெண்கள்லாம் கூடுதலா இனிஷியேட் பண்ற, லைக் நான் தான் டிவோர்ஸ் எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு, ஏன்னா தெரிஞ்ச ஒரு ஆள் வீடு வச்சிருந்தவர், அவர் வீட்டு மனைவிக்கு கொடுத்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறார். ஊரால வரும்போது கூட ஏர்போர்ட்டிலேயே பிரிந்து விடுவார்கள், அப்படியான பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்களை நான் நல்ல மாதிரி சொல்லல, அவர்கள் குடிப்பார்கள் அடிப்பார்கள், ஆனால் 103 வீதம் தான் அப்படி இருப்பார்.
1: கூடுதலாக பெண்கள் தான் உங்கள் கருத்து பார்க்கலாம். அழகான தகவல்கள் கொடுத்தீர்கள், நன்றி.
10: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: என்னுடைய வாழ்க்கையில வந்து இப்ப எத்தனையோ காதலை எனக்கு தேடி வந்தது, ஆனா நான் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு அழகிய உள்ளத்தை தான். அந்த அழகிய உள்ளத்தை வந்து இன்று வரையும் நான் மகாலட்சுமி தேவதை அப்படி புனிதமா ஒரு திருமகள் அப்படி ஏன்னு சொன்னால், எவ்வளவுத்துக்கு நாங்கள் நேசிச்ச பெண்ணியோ இல்ல மனைவியோ, நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்க புனிதமாக எங்களுக்கு அவைய பற்றி வழியால குறை சொல்லாம எவ்வளவுத்துக்கு நான் மதிச்சாலும் எங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, அவ எங்க இருந்தா நல்லா இருக்கணும். நாங்கள் செய்தமா இருந்தா நிச்சயமா இன்றைக்கு இல்ல 15 வருஷம் கழிச்சு இருந்தாலும் எங்களை பார்த்துருக்க ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவார்கள். அதை நாங்கள் செய்கிறோம், அதை ஆண்கள் செய்வதில்லை. பல ஆண்கள் தோற்றுட்டால் அந்த பெண்ணை வந்து தரக்குறவாக கவிதைகளும் பாடலும் அவளை பற்றி தப்பு தப்பா கரைக்கிறதும் இது முதல் விட புல. இல்லை இப்போ நான் பெண்ணுக்காண்டி கரைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இதுதான் ஆண்களோட முதல் புல. ரெண்டாவது புல வந்து ஒரு காலமும் வந்து இப்ப எங்கட வீட்டுல அக்கா மத்தானம் இருக்கணும், அவைக்குள்ள மனஸ்தாபம் இருக்கும் எங்களுக்கு தெரியாது, ஆனா வெளியால அம்மா வந்து அத்தான மூத்த பிள்ளை என்றுதான் சொல்லுவோம். நாங்களும் அத்தானுடைய அப்படி ஒரு கூட பிறந்த அண்ணா மாதிரிதான் அவ்வளவு பாசமா இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் விட்டுட்டு டோகால் இருக்கிறார், எத்தனையோ பேர் வந்து நெருப்பு கொடுத்து போடுவினா என்ன அவர் அங்க இருக்கிறார், இவ இங்க தனியா இருக்கிறார், நீங்க தனியா விடுங்கோண்டு, அவள் எங்கட அக்கா அம்மா அந்த பிள்ளை, அதால நாங்க வச்சுக்கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்தவ இந்த கதைக்கு நாங்க இடம் கொடுக்க இல்லை, அம்மாவும் அவன் குடும்ப விஷயத்துக்கு தலையிட மாட்டா, அம்மா பிள்ளை பிள்ளைய பிள்ளைய கட்டி கொடுத்தாலும் பிள்ளைய பாக்குறியா அப்படித்தான் இருக்கணும். மற்றது என்றுன்னா கொண்டு இப்ப பல ஆண்கள் வந்து தங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்துட்டா சொல்லுவார்கள், நான் இப்படி வளர்க்கணும், நான் இப்படித்தான கட்டி கொடுக்கணும், அவன் மது எழுந்த கூடா புகைக்க கூடாது, அப்படியானவள் எந்த பிள்ளைய கட்டி கொடுத்த கூடாது சொல்லுவேன். ஆனால் அவ மது இருந்து புகைத்து இன்னொரு பொம்பளை புள்ளைய இன்னொரு பெத்தவன்ற புள்ளை நம்பி வந்த புள்ளைய எவ்வளவுத்துக்கு காயப்படுத்தினம் மனச்சாட்சியின்படி கதைக்கணும், சும்மா வானொலிக்காண்டி கதைக்க கூடாது. எத்தனை பெண்கள் காய, நான் முந்தின நாள் கூட ஒரு பொம்பளை புள்ளைய கண்டனான், நல்ல வடிவான புள்ள வந்து நல்ல மாதிரி இங்க வாழ்ந்தது, ரோட்டுல கண் கலங்கி கொண்டு போகுது, நான் கேட்டது என்ன நடந்ததுன்ற கேட்க ஒரு பதில் சொல்லிச்சது, எந்த தலை விதியன்றது. அப்ப நான் முடிவெடுத்தனான், நான் கல்யாணம் செய்யாம இருந்தாலும் எந்த பொண்ணையும் எனக்கு கிடையாட்டியும் இன்றைக்கு நான் இன்றைக்கும் காயப்படுத்துவதில்லை, காயப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் அந்த காதல் கவிதையை நிறுத்தி போட்டு இப்படி கவிதையை மாத்தினா இல்லை இன்னாலே ஒரு பொண் வந்து கலங்கக்கூடாது என்றத நோக்கமா மையமா வச்சுதான் நான் இப்ப அந்த காதல் கதையை கூட நிறுத்தி போட்டு திசை மாத்தினேன் என்னன்னா, இன்றைக்கு அப்ப அந்த பொண்ணை நம்பி அந்த பெத்தரை எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே அனுப்பியிருக்கும், இன்றைக்கு அந்த பொண்ணின் நிலை என்ன. மற்றது கொஞ்சம் இதாக கதைக்கணும், மற்றது இப்ப பெண் என்பவள் வந்து நிற்கிற மாதிரி ஒரு வருஷமோ 2 வருஷத்திலயோ 3 வருஷத்துல புரிந்து கொள்றவள இல்லை அவள். ஏன்னா பெண் வந்து அவள் வந்து வேறு ஒரு கலாச்சாரத்துல வளர்ந்தவள், சில நேரம் 10 இல்ல 12 வருஷம் எடுக்கும் அவள் ஒரு நல்ல நிலை மற்ற நிலைக்கு மாறுவதற்கு. அப்ப நாங்க வந்து
1: மட்டுமண்டி நீங்க சொல்ல முடியாது, ஆணும் சில இடங்கள்ல பெரியோருக்கு பெரிய பணக்கார இடத்துல வந்து ஒரு ஆணா இருந்தாலும் கூட இங்க வந்து சாதாரண வேலை செய்துதான் வர முடியும். அப்ப தன்னுடைய தரத்தை கீழே இறக்கித்தான் அந்த ஆணும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த ஆண் வந்து அப்படி பார்ப்பது இல்லை தானே, ஏனென்றால் தன்னுடைய குடும்பம் மேன்மை பெற வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அது வந்து பெண் மட்டும் என்று சொல்ல முடியுமா? இல்லையே,
11: இல்லை இல்லை. இப்போ நான் வந்து நான் நினைக்கிறேன், நான் ஒரு 8 வயதுலேருந்தே நான் உழைச்சி தான் நான் குடும்பத்தை பார்த்து தான் நான் படித்து வளர்ந்தேன் சரியோ, ஆனால் அந்த நேரம் கூட எனக்குத்தான் வீட்டை பேச்சு சின்ன புலா விட்டா கூட பேச்சு வரும். ஏனென்றா அம்மா கேட்பேன், நான் அப்பா கேட்பேன், ஏன் நீங்கள் பொம்பளை பிள்ளைல மட்டும் போய் அம்மா சொல்லுவா எங்களோட இருக்கைக்கு மட்டும்தான் அது வளர்ந்த வாழ்க்கை, நாளைக்கு கட்டி போனால் என்னென்று தெரியாது, ஆனால் நீ உன்னை நான் இன்றைக்கு திருத்தா விட்டா நீ நாளைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு கண்ணீருக்கு நீ சாரணம் ஆயிடுவேன், அதாலதான் உன்னை நான் உலகத்துக்கு தந்தேன் சொல்லி அப்படித்தான் இதன்றது. அதால ஆண்கள் வந்து எப்பவும் அம்மாக்கள் வந்து சரியான கண்டிச்சு தான் வளர்ப்பேன், பெண்களை வந்து கூடுதலான வீடுகளில் வந்து மென்மையா வளர்ப்பார்கள். அப்ப திடீரென்ன வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் மருமகள் வாரா, என்னோட அங்க வந்து அம்மா வீட்டு பாத்திரங்களை கழுவினால் இங்க வந்து அவ்வளவு சாப்பிட்ட கோப்பை மட்டும் கழுவினால் இங்க வந்து எல்லாத்த கோப்பைகளும் கழுவி ஒரு வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் நான் பாக்குறேன்.
1: அவள் வந்தோன்னா இந்த கருத்தை நான் உடன்படுத்த ஆசைப்பட மாட்டேன். ஏனென்றால் அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து, ஆனால் இப்போ வந்து வந்திருந்தார்கள், அது வந்து அப்படி சொல்ல முடியாது. தன்னுடைய குடும்பத்துக்காக இரண்டு பேருமே சேர்ந்து தான் செய்தார். ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் வந்து இரண்டு பேருமே படித்திருக்கிறார்கள், தங்களுக்கான அதாவது என்ன சொல்வது, தங்களுக்கான உரிமையை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள், மிகவும் எல்லா விடயத்தையுமே தெரிந்து கொள்கிறார்கள், நிறைய படித்திருக்கிறபடியால் நிறைய சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள்.
11: அப்படி சொல்ல என்ன சுதந்திரம் என்று சொன்ன தப்பா நினைக்க கூடாது. ஒரு ஆண் வந்து ஒரு பொது வழியில

0: தைரியசாலியாக வழியில் காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் மனதளவில் நிறைய உண்மையில் ஆண்கள் மனதளவில் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள்.
1: இப்ப என்ன சொன்னால், எனக்கு வந்து விவரம் தெரியாமல் வீட்டை காயப்படுத்தி இருக்கான் தங்கச்சியாக்கால. இப்ப பொம்பளை இந்த வலி தெரிஞ்சா அண்டே பிறகு நான் எவ்வளவுதான் பேசினாலும் காயப்படுத்த மாட்டேன். இனி இல்லையான்றதுண்டா எனக்கு வலிக்கும். வலிச்சா என்ன, குளிக்கிற தண்ணி இருக்குத்தானே, குளிக்கேக்கம் இல்லாம கண்ணீரை விட்டுட்டு சிரிச்சு கொண்டு வருவேன் வலிக்காத மாதிரி. அப்படி அப்படி அதை ஆண்கள் செய்வேன். நாங்கள் அப்படி செய்யறது இருக்கிற சினங்களை கண்ணுக்கு தூசு வட்டமாய் கண்கலங்கிறமாய் நடிக்கிற அப்படி இருக்கிறது. மற்றது என்று சொன்னால், இப்ப எங்களை படைச்சவர் அவள் தானே. அப்ப அவள்கிட்ட நாங்கள் தோத்து போற என்ன பொறுத்தவரையில எனக்கு யார் கிடைப்பினம் என்றது நான் அறியேன். என்ன கிடைக்கிறமோ கிடைக்கல அதை வேற பிரச்சனை. நான் தோற்று தான் வாழ. இங்கே எவ்வளோ ஆம்பளை பொண்ணுட்ட தோற்று என்றால் அவள் பத்துல 12 வருஷம் சென்றாலும் எங்களை சரியா புரிஞ்சு கொண்டு பேர்ந்தவள் தன்னை இதயத்திலே எங்களை வச்சிருப்பாள். நான் நாராயண இதயத்தில் லக்ஷ்மி வாழ்ந்த போல இப்ப இந்த பொண்ணின் தைரியத்துல நாங்க வாழலாம்ன்றது எந்த கருத்து. பொண்ணை மதிக்கணும், பொண்ணை காயப்படுத்த கூடாது. மற்றது பொண்ணு சிலங்களை பொண்ணு அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பாள். எடுக்க எல்லா கத்து கத்துன்ற கத்தினாலும் நாங்கள் அமைதி காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நேரம் அந்த அந்த அந்த விடியலை ஒழும்பின உடனே நான் இந்த நண்பர்களுக்கே சொல்லுவேன், என்றாப்பா நான் கோவப்படுறான், நான் சொன்னேன் நீ தோற்றுப்போ, நீ விடி ஒழும்பி, நான் உன்னை நேசிக்கிறேன் என்றொரு வாத்திய சொல்லி போட்டு நீ கையை பிடிச்சி போட்டு நான் ஒரு வாத்திய சொல்லி போட்டு போ, வளைஞ்சு வளர்ந்து நீ செய் என்றைக்கு உன்னால் புரிஞ்சு கொள்வோம் சொல்லி சொல்றேன். நாங்கள் பொன்கட்டை செய்து கொண்டு வந்தால் இந்த பொண்ணுங்களை வேண்டாமன்ற பெண் கூட ஒரு நாளைக்கு எங்களை சரியா புரிஞ்சு கொள்ளுவாள். நாங்கள் பொன்கட்டை தோற்று போவோம்னு இந்த கருத்து. நன்றி.
0: அழகாக, ஆமாம், அழகாக நிறைய தகவல்கள் கொண்டு சொன்னீர்கள், நிறைய கருத்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
2: என்ன பொறுத்தவரையில முன்னெடுக்கிறது பெண்கள் தான். ஆனா வந்து பெண்களை முன்னெடுப்பதற்கு தூண்டுவது ஆண்களாக தான் இருக்க முடியும். என்ன ஒரு விவாதத்தண்டு போவேக்க அதற்கு காரணம் பெண்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அதற்கு காரணம் ஆண்கள் தான் காரணம். ஆண்களின் இதாலதான் அவர்கள் அதை முன்னெடுத்து செல்கிறார்கள், டிவோர்ஸுக்கு போன்றார். மக்கள் அதற்கு பரிபூர்ணமான இதழ் கொடுப்பதில்லை. அப்ப ஒரு என்ன இதா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லாடி சொந்தங்கள் இதழ் இருந்தாலும் அவர் மனைவிக்காண்டி வாழ தெரிந்தவர், மனைவிக்காக வாழ வேண்டும். அவர் சொந்தத்துக்காண்டியோ சகோதரங்களுக்காண்டியோ அல்லடி மற்றவர்களுக்காகவோ தனக்காகவோ அப்படி வாழாமல் தன்னை நம்பி வந்த மனைவியோ காதலியோ அவருக்காக அவர் வாழ்வாரா இருந்தால் இந்த டிவோர்ஸ் என்ற பிரச்சனையே வராது.
0: அதே போல் பெண்ணை நினைக்கிறான், தன்னுடைய கணவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று.
2: கணவனுக்காண்டி அப்படித்தான், ரெண்டு பேரும் அப்படித்தான் மாறுவோம். மாறினால்தான் இந்த பிரச்சனை வராது. ஆனால் கூடுதலாக ஆண்கள் தான் அதில் இருந்து விலகி கொள்கின்ற அந்த சரியான நெறிக்கு போகாமல், சரியான வழிக்கு போகாமல் அதுல கூடிய பங்களிப்பு பெண்கள் கொடுத்தாலும் அதுல ஒரு மைனஸ் போயிட்டாலும் தவறுன்றது ஆண்கள் தான். அப்ப அந்த ஒரு காலப்போக்கில அந்த இதுகளே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றொன்றொன்றா சேர்ந்து அப்படியாவது 1, 10, 100 ஆண்டு விளையாட்டதான் அந்த பெண்கள் அதை முன்னெடுக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்து.
0: அந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்கள் சமாளித்து போகிறார்கள், பெண்கள் தான் முன்னெடுத்து செல்கிறார்கள். பிரச்சனைக்கான காரணம் ஆண்களாக இருக்கிறார்கள்.
2: ஆண்கள் சமாளித்து
0: ஆண்கள்
2: தவறி விடுகிறாங்க. அவர்கள் செய்ய தவறுன்றார். பெண்ணுக்காண்டி பெண்ணுக்காண்டி அந்த 100% அந்த கொடுப்பனவ கொடுக்க மறுக்கிறார். அப்ப தன்னை நீட்டி வந்த காதலியோ இல்லாட்டி மனைவியோ வீட்டு வந்தாலும் சரி, இங்க லவ் பண்ணி இப்ப இங்க இருக்கிற மொழியா இருந்தாலும் சரி, அஞ்சு லவ் பண்ணி இருக்கிறாலும் சரி, இல்லாட்டி ஊர்ல எந்த பெண்கள் வந்தாலும் அவ பெண்களுக்கு ஒரு குடும்பத்தை முன்வைத்துவதற்கு அவர்கள் தான் அந்த ஒரு தூணாக இருக்கின்றார்கள். பெண்கள் உழைத்து அதில் கொண்டு வந்தாலும் அந்த முன்னெடுத்து அந்த குடும்பத்தை ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வரணும் என்று இருப்பது பெண்கள் தான் கூடுதலாக. ஆண்கள் ஆண்கள் இருக்குதுதான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்று

0: உள்ளார வேலைக்கு போகாமிருந்தாலும் பெண்கள் வீட்டில இருக்கும் பெண்கள் கூட அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், பேர பிள்ளைகளா இருந்தாலும் ஊர்ல எல்லாம் எல்லாம் அம்மா வேலைக்கு போறேன் இல்ல பாட்டி வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் ஆண்களை எடுத்து கொண்டு வந்தாலும் அந்த குடும்பத்தை முன்னெடுத்து சுத்தம் சூழல் பேர பிள்ளைகள் மகள் மகன்ண்டு மருமக்கள்னு சொல்லி எல்லாரையும் மரவணைத்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைத்திருப்பது மனைவி தான். அப்ப இந்த மனைவியை மனைவிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ரைட்ஸை கொடுக்கணும், ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். மனைவி ஆலோசனை கேட்க வேண்டும், அல்லது மனைவிக்கு நாங்கள் ஒரு இது கொடுக்க வேணும், ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றது மனைவிக்கு என்ற ஒரு பங்களிப்பு இருக்கும். மனைவி மனைவியின் ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்போம். அப்படி கொடுக்க தவறு இருந்தபட்ட சிலவர்கள் சில நேரங்கள்ல இப்படிதான் தண்ணி அடிக்கலாம் பிரச்சனை இல்லை, தண்ணி அடிக்கலாம் வேலைக்கு போக அடிக்கலாம் பிரச்சனை இல்லை. ஆனா மனைவிக்கு என்ன மனதுக்குள்ள அவ என்ன மனது மண் என்ன எண்ணோட்டம் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றதை அந்த கணவன் புரிந்து கொள்ள வேணும். 100% அதை புரிந்து கொண்டு கைத்து நோக்கம் விளையாடலாம் பிரச்சனை இல்லை. அந்த மனைவிக்கு என்ன பிரச்சனை வேணும் என்ன செய்ய வேணும் என்ற விட்டு அவர் தவறின பட்சத்துலதான் இந்த டிவோர்ஸுக்கு வேற என்னுடைய என்ன
1: தனிப்பட்ட
0: நான் சொல்றேன்.
1: ஆமா, அழகாக தகவல்கள் நிறைய கருத்துக்கள்
0: சொன்னீங்கள்.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: தேவதாஸ் காய்க்கிறேன், நீங்களும் எப்படி சுகமா இருக்கிறீர்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க சுகமாக இருக்கிறோம்.
1: சொல்லுங்க.
2: டைம் இல்லாப்படுது வெளியா வார்த்தைக்கு கதைக்கிறதுக்கு.
1: பரவாயில்ல சொல்லுங்க.
2: கடைசி நேரத்துல வரக்கூடிய இருந்தது. இப்ப நான் சொல்ல வாறேன், நேர் நேற்று கதைக்கிறத கேட்டு கொண்டிருந்தேன். சிலர் ஆண்களுக்கு ஆண்கள் தான் காரணம் என்றார்கள், சில பேர் பெண்கள் தான் காரணம் என்றார்கள். என்ன பொறுத்தவரையில ரெண்டு பேரும் காரணங்கள் தான், 50-50 தான் நான் சொல்றேன். 1% கூட கூட சொல்ல மாட்டேன். 50-50%, அதாவது உண்மையான அன்பு பாசம் இல்லாததுதான் முதல் காரணம். ரெண்டு பேருக்கும் இடையில சரியான அந்யோன்யமான ஒரு அன்பு பாசம் இல்லாத காரணத்தினால் வெறுப்பு உண்டாகிறது. அவர்கள் காதலிக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அது ஒரு லக்ஸரி வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஒரு பொறுப்பு கொண்டு வரக்குள்ள அவர்கள் ரெண்டு பேரும் அந்த பொறுப்பை பங்கிட்டு கொண்டிருக்கக்குள்ள அது ரெண்டு பேருக்கும் அது பிரச்சனைக்குரியதா மாறுது. ஒன்று வருமானம், ஒன்று வீட்டில் உள்ள வேலைகள், பொறுப்புகள், பிள்ளைகள், எல்லாம் அவைக்கு ஒரு பொறுப்பா வந்து தலையில ஏறுது. அதை உண்மையாக அதை தங்களதான் குடும்பம், தாங்கள் தான் வாழ்க்கை, தாங்கள் சந்தோஷமா வாழணும், கஷ்டம் என்ன வந்தாலும் அதை சமாளிச்சு பழகணும் என்றதை சில பேர் அதை
1: விரும்புறதில்லை.
2: ஏன் நான் ஏன்னா இங்க கூட வசதிகள் இருக்குது, ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் உழைக்கலாம், ரெண்டு பேருக்கும் காசு வசதி இருக்குது, ரெண்டு பேருக்கும் இந்த உரிமை இருக்குது. விட்டுட்டு போனாலும் நான் இந்த வாழ்ல சந்தோஷமா வாழலாம் ஒரு தைரியம் ரைட்ஸ் இருக்கு இந்த நாட்டுல. ஊர்ல அப்படி இல்லை, பெண் ஆணை நம்பித்தான் வாழ்றது, ஆண் என்ன சொன்னாலும் கேட்கறது, ஆணும் குடும்பம் ஒழுங்கா போய்கொண்டிருந்தது, ஆனா கொஞ்சம் அடிமை வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்தது.
1: ஒரு
2: 50-50% ரைட்ஸ் இல்லை அந்த காலத்துல.
1: ரைட்ஸ் இல்லை என்று சொல்ல முடியுமா, அல்லது ஆண் தான் சம்பாதிக்கிறபடியால் ஆணுக்கு அப்படி ஒரு உணர்வு என்று சொல்ல முடியுமா?
2: அதுவும் ஒரு காரணம், உழைக்கிறபடியால் ஒரு ஆணாதிக்கம் ஒன்றிருந்தது. அங்க நான் உழைக்கிறேன்னா நான் இந்த சொல்லத்தான் நீ இருக்கவனு, நான் தான் கஷ்டப்படுறேன், நீ வீட்டுல இருக்கிற வீட்டுல இருக்கிற ஆக்களும் கஷ்டப்படினால் உள்ள உள்ள ஆக்காக்களும் ஆம்பளை விட கூட பொறுப்போல் இருக்கின்றது அந்த காலத்துல. அத கூட தமிழ ஆண்கள் அதை உணர்வு இல்லை, தாங்கள் தான் ஆக்கள், தாங்கள் தான் சொல்ல கேட்கணும், ஒரு ஆணாதிக்கம் அந்த நாட்டுல இருந்தது. கணக்க வெளிநாட்டில் அந்த ஆணாதிக்கம் வலு குறைஞ்சிட்டது, அது நல்லது அப்படி குறைஞ்சது
1: கண்டிப்பா.
2: ஆனா அவை ஒரு ரைட்ஸும் இருக்கிறபடியால் அவைக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறபடியால் ஆணின் உதவியோ பொண்ணின் உதவியோ ஒருவருக்கும் தேவையில்லை, தாங்களாகவே வாழலாம் என்ற ஒரு தைரியம் இருக்குது ரெண்டு பகுதிக்கும். அப்ப நான் பெண்ணுக்குத்தான் கூட உரிமை இருக்குது, ஆணுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ ஆம்பளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பொம்பளைகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழ முடியாமல் தத்தளிக்கணும். அப்படி ஒரு அப்படி சந்தர்ப்பம் பிறக்கிறதால் அதை தாங்கள் புரிஞ்சு போறோம். அதாவது ஆணும் அதை யோசிக்கணும், பெண்ணும் அதை யோசிக்கணும். ரெண்டு பேர் இயல்பு, அதாவது நாங்கள் புரிய போறோம் எண்ணம் அவைக்கு வந்தோம் என்றால் அதை புரிஞ்சு கொண்டு போயினோம். அது பிறவும் கஷ்டப்பட போயினோம். ஆனாலும் அது ரெண்டு பேரும் இயல்பாக ரெண்டு பேரும் புரிஞ்சு போகிறதுக்கு இங்க கூட அனுமதியும் இருக்கிறபடியால் அவைக்கு பின்னுக்கு அவைக்கு உதவிகளும் வாரபடியால் ஒரு பெண் தனியா இருந்தா அவளுக்கு முழு உதவிகளும் இருக்குது. அவ சந்தோஷமா வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த அளவில் ரெண்டு பேரும் அனுசரிச்சு போக வேணும், அதாவது விட்டு கொடுத்து நடக்க வேணும். ஒரு குடும்பம் என்றா என்னன்றதை உணர வேணும். அதை விட விட்டு கொடுக்குறான் முக்கியம். அது என்ன ஒரு படம் விட்டால் அது ஓகே ஓகே, மற்ற அவா விட்டால் ஓகே நாங்கள் சமாளிப்போம் சொல்லி போவாங்க. இது எடுத்தெடுத்தாலும் ஒரு இதமாகவோ சாஃப்டாவோ கதைக்காமல் ஆணை வருத்தி அடி பெண்ணை வருத்தி தேவையில்லாத கதைகளும் ஒரு அதாவது ஒரு என்ன சொல்ல போனா ஒரு ஓர்மமாக கதைச்சு கொண்டிருக்கிறதால குடும்பம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இவை இதமாகத்தான் கதைச்சவை, சாஃப்டா தான் கதைச்சவ, ஒரு ஒரு பக்குவம் வரக்கல, பொறுப்போல் வரக்கல, அந்த இதம் என்ற வாழ்க்கை
1: எல்லாத்துக்கும்
2: பொறுப்பு. நான் இதுக்கு செய்ய மாட்டேன் 50-50 என்று சொன்னால் நீங்களும் வீட்டுல உதவி விஷயத்தை கிளீன் பண்ணத்தான் வேணும், நீங்களும் சமைக்கத்தான் வேணும். அதே மாதிரி ரெண்டு பகுதியும் ஒரு அதாவது சொல்ல போனால் அன்பு பாசம் இருந்தால் வேறு ஒன்றும் வராது, வேற பிரச்சனை ஒன்றுமே வராது. எனது கணவன் எனது மனைவி என்ற சில சிந்தனை இருக்கும் என்றால் நாங்கள் ஒரு ஒரு கஷ்டம் ஒருவருக்கும் வராது. அந்த அன்பு உண்டது இல்லாததுலதான் பிரச்சனை இருக்குது. அந்த காரணம் தான் முக்கிய காரணம் என்று நான் கருதுவேன்.
1: அன்பு இப்ப காதல் இருக்கிற அன்பு இருக்கும், ஆனால் அந்த அன்பு வந்து பொறுப்புகள் வரும் பொழுது அது குறைகிற மாதிரி தெரிகிறது. அப்படியா?
2: அப்படியும் அப்படியாம் இருக்கலாம். அந்த உண்மையான அன்பு இருக்கும் என்றால் அவருக்கு அவாக்கோ அவருக்கோ இருக்கும் என்றால் என்ன பொறுப்பு வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சமாளிக்க முடியுமே. இப்ப ஒரு ஆணும் வேலையால கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்து கொண்டு வந்தால் மனைவி யோகம் வாங்கோ இருங்கோ தனிய குடியுங்கோ இப்படி உங்களோட வேலை விசாரிக்கணும். அதே மாதிரி ஒரு பொம்பளை வேலை செய்து போட்டு வந்தால் அது ஆம்பளை அதை அனுசரிச்சு உரிய வேலையை செய்ய வேணும், ஒரு அன்பா கலைக்க வேணும். இப்ப ரெண்டு பேரும் இருவருக்கு இருவர் கலையாமல் நீ வேலையால போட்டு வந்தா எனக்கு என்னென்ற மாதிரி இருந்தால் அது ஆணும் ஒரு தனிமை மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அவருக்கும் ஒரு தான் தனிமையில இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி பொம்பளை தனிமையில இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்துட்டால் அப்படி தொடர்ந்து இருக்கும் என்றால் தாங்க புரிகிறதுக்கு சந்தோஷம் விரும்புவீங்க
1: விரும்புவார்.
2: இரண்டு
1: பேருமே உங்கள் கருத்தின்படி இரண்டு பேருமே காரணமாக இருக்கிறார்கள்.
2: ரெண்டு பேரும் காரணம் கண்டிப்பா. நாங்கள் ஒரு ஆள ஆண் பிள்ளையில கடைசி வரையும் நான் சொல்ல மாட்டேன் முழுக்க முழுக்க பிள்ளைன்றது. பெண்ணும் காரணமா இருக்குது, ஆணும் காரணம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான குடும்பங்களை பொறுத்தது.
1: கண்டிப்பா
2: சில குடும்பத்தில் ஆண் தான் பிரச்சனையா இருக்கும், சில பிரச்சனையில பெண் தான் பிரச்சனை, சில பிரச்சனை ரெண்டு பேரும் பிரச்சனையா இருக்கும். அது அந்தந்த சந்தர்ப்பங்களும் அந்தந்த சூழ்நிலைகளையும் பொறுத்தது. நாங்கள் எடுத்தா போல ஆம்பளைதான் பிள்ளை பொம்பளைதான் பிள்ளை என்று சொல்லப்படாது. பெண்ணிலும் முழு பிள்ளைகளும் இருக்குது, ஆம்பிளையிலும் முழு பிள்ளைகளும் இருக்குது. ரெண்டு பேரும் அனுசரித்து போனோம் என்றால் ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில வராது.
1: அழகாக நிறைய கருத்துக்கள் சொன்னீர்கள், வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
1: ஆமாம், அதாவது என்னுடைய கருத்தும் என்னவென்றால், அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள் எல்லோரும், அதற்கான உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அழகாக இருந்தது. நீங்கள் சொல்வது நிறைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களும் உண்மையில் வரவேற்கத்தக்க கருத்துக்கள் தான். என்னவென்றால், என்னுடைய கருத்து என்னவென்றால், திருமண முறிவு என்பது பழைய காலத்தில், அதாவது எங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய காலமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய பெற்றோருடைய காலத்தில் இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருப்பது மிகவும் அரிதாக இருந்த காலகட்டம். அங்கே வந்து அவர்கள் வந்து தங்களுடைய சொந்தத்துக்கள் திருமணம் செய்வார்கள், அல்லது வந்து அந்த ஊருக்குள்ளே செய்வார்கள், தெரிந்தவர்கள் மூலம் செய்வார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இருந்தது. அது மட்டுமின்றி மணவரையில் பெண் பார்த்து திருமணம் செய்வது கூட அந்த காலகட்டத்தில் இருந்தது. இருந்தாலும் வயது குறைந்த திருமணங்கள் தான் அந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருந்தது. அதாவது பெண்ணுக்கு சரியான வயது குறைவாக கூட இருக்கும், ஆனால் நிறைய புரிதலோடு இருப்பார்கள். அதனாலேயே அவர்களுக்கு அங்கே திருமண முறிவு என்பது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில், அதுவும் புலம்பெயர் நாடுகளில் வந்து திருமண முறிவு என்பது வந்து காதல் திருமணங்களாக இருந்தாலும் கூட திருமண முறிவு என்பது மிகவும் சுலபமாக இருக்கிறது. அதற்கான நிறைய காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், அவர்களுக்குள்ள அந்த புரிந்துணர்வு என்பது, விட்டு கொடுத்து செல்வது என்பது மிகவும் கம்மியாக இருக்கிறது. நிறைய படித்திருக்கிறார்கள், நிறைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிறைய, அதாவது அவர்களுடைய பெற்றோர் வந்து நிறைய சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா விதயத்திலையுமே தங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த விட்டு கொடுத்து போவது என்பது மிகவும் கம்மியாக இருக்கிறது. அந்த புரிந்துணர்வு வந்து ஒரு முதல் ஒரு காதலாக இருக்கும் பட்சத்தில் அது தெரியாது. பிறகு தங்களுடைய திருமணத்துக்கு பிறகு தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய விடயங்களை தாங்களே கையாளும் பொழுதுதான் அங்கே வந்து அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் உருவாகிறது. அதாவது பொறுப்புகளை தங்கள் கைகளில் கிடைக்கும் பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால அவர்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் கிடையாது. உடனே அது அந்த குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே அந்த திருமண முறிவை உடனே செய்து விடுவார்கள். நீண்ட நாட்கள் சென்றால் அந்த திருமண முறிவு கண்டிப்பாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் குறுகிய காலகட்டத்திலேயே அந்த திருமண முறிவு எடுத்துக்கொள்வார்கள். அதற்கான காரணங்கள் வந்து, இப்போ அவர்களது குடும்ப விடயங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்கள் மீது வந்து அவர்கள் வைக்கும் வலுவான காரணங்கள் தான் காரணமாக இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் இல்லை, இதை வந்து நான் இரண்டு பேர் மேலுமே சொல்லுவேன். இது வந்து ஆண் தான் இதற்கான முன்னோக்கி செல்கிறார், அல்லது பெண் தான் இதற்கான கருத்துக்களை முன்னோக்கி செல்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். இது இரண்டு தரப்பிலுமே இருக்குது, இரண்டு தரப்பிலுமே ஈக்குவலாகத்தான் இருக்கிறது என்று என்னுடைய கருத்து சொல்கின்றேன். என்னவென்றால், இரண்டு கைகளையும் நாங்கள் தட்டினால்தான் அதற்கு சத்தம் பெறும். அதே போல் இரண்டு பேருமே விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் வந்து நீங்கள் புருஷோத்தமன் கேட்ட தாசரை பத்திருந்து வருகிற பாடலை தொடர்ந்து நானும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும், இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ராஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000, 416-489-2000. GTA கிரெடிட்,
5: கனடாவின் முதல் HD.
4: இது
5: தமிழ் HD.
0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
13: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
14: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
15: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தா சாப்பிட வர போயிடு, வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
14: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
13: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
16: 9052708800 9052708800
13: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
17: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வல்லடா.
18: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
19: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: மிகவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றேன்
2: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa da, Selvam.
3: Chari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உலகிடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000
5: GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

Simran.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800. 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: யார் பேசுறீங்கள்?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் வந்து ஸ்ரீ பேசுறேன்.
0: ஸ்ரீ சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து ஒரு புது பாடல் போடுங்க.
0: என்ன பாடல்?
1: புது பாடல் விஜய புது படத்துல.
0: விஜய புது பாடல், சரி, நன்றி.
1: ஃபர்ஸ்ட் டைம் அவரோட தொடர்பு கொள்றது நான்.
0: இன்னைக்கு தான் கதைக்கிறீங்களா? கதைக்கிறீங்களா இல்லையா? எடுத்து வச்சு கொண்டு நான் முதலும் உங்களை இணைச்ச நீங்கள் கதைக்கல.
1: ஓ சாரி.
0: எங்க இருந்து கதைக்கிறீங்க ஸ்ரீ?
1: நான் டான் மில்ஸ்ல இருந்து வாக்குறேன்.
0: டான் மில்ஸ்ல இருந்து.
1: உங்கள நிகழ்ச்சியில எதனாலும் கேட்கிறேன்.
0: சரி, ஆனா இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கிறீங்களா?
1: எஸ், சூப்பர்.
0: மச்சம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ?
1: மச்சம் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: சரி சரி, நிகழ்ச்சியும் கேட்கறது ஒரே. தொடர்ந்து இணையுங்கள் ஸ்ரீ. முதல் இணைப்பு கதைக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கள், பிறகு நல்லா கதைப்பீங்கள். கதை
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சுதன்.
0: சுதன் வாருங்கள்.
2: கோபுர வாசலிலே படத்தில் காதல் கவிதைகள் படித்த நேரம் இந்த பாடலை தேர்ந்தெடுத்தது வந்து வந்துவராளி. நான் இப்பதான் இந்த ராகங்களோட கொஞ்சம் காதலா இருக்கிறதால சேல் கொண்டு போயிருக்கல. இதுக்கு காமபட்சினி என்று இன்னொரு பேர் இருக்கா, அது அது அதனுடைய நீங்கள் உங்கள்கிட்ட இன்னொரு கோரிக்கை ஏற்கனவே நான் முன் வச்சிருக்கிறேன். சிம்மேந்திர மத்திமம் அந்த இது அது இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வகையான ஒரு உணர்வு பூர்வமான வித்தியாசமான ஒரு இதுகள். அதுகளை நீங்கள் ஆய்வு செய்து எங்களுக்கு சொல்லுவோம்.
0: நிச்சயமா திங்கட்கிழமை நிகழ்ச்சிகள் அதை செய்வோம். நான் இந்த காதல் கவிதைகள் இப்ப எங்கட நிகழ்ச்சி இந்த ராகங்கள் தொடர்பான நிகழ்ச்சி தொடங்கி சுதன் கிட்டத்தட்ட 2 வருஷம் கடந்துட்டுது. ஆரம்பகத்தில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த காதல் கவிதைகள் படித்தின் பாடல் எல்லாம் மிக விரிவாக அலசி இருக்கிறோம். நான் உங்களது விருப்பத்துக்காக இன்னொரு தடவை அதை பற்றி நாங்கள் நாங்கள் ராகம் அந்த ஆரம்பத்தில் நாங்கள் ராகங்களை வச்சு ஒவ்வொரு ராகத்தை வச்சு அந்த ராகங்களில் வர பாடல்கள் நிறைய கதைச்சிட்டோம் ஆரம்பத்தில். அதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் பேசி இப்படி இந்த ராகத்தின் தன்மைகள் எல்லாம் கதைச்சு தான் இப்போ அடுத்த கட்டத்தில் நிற்கிறோம். உங்களுக்காக திரும்ப அதை பற்றி பேசலாம். நன்றி. நிச்சயம் நிச்சயம். சரி, நன்றி நன்றி. நேரம் இப்பொழுது சரியாக 7:59. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். அடுத்த நிகழ்ச்சியில் குணம் வன்கூவரில் இருந்து குணம் இணைந்து கொண்டு மச் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல பாடல் போட சொன்னார். அப்படி போடு அப்படி போடு என்றால் இன்னும் கோல் போடணும் என்று கேட்டிருந்தார். அவற்றை விருப்பத்துக்கு ஏற்ப அவர் கேட்டுக்கு கொண்டதுக்கு பிறகு 2 கோல் கூட போட்டிருக்கிறாங்க. நினைச்சிருப்போம்.